0: மணித்தியால செய்திகள்
1: சிஎம்ஆர் தமிழ் எச்டி ஹவர்லி நியூஸ்.
2: செய்தி சுருக்கம் வாசிப்பது ராஜி கிருபா. போலீசார் மக்களின் நம்பிக்கையை பெறும் வகையில் செயற்பட வேண்டும் என்றும் பொதுமக்கள் மற்றும் போலீசார் போலீஸ் திணைக்களம் இணைந்து செயற்பட்டாலே குற்றங்களை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் என்றும் வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ண வேதநாயகம் தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான உண்மைகளை எந்த வகையிலும் மூடி மறைக்க அனுமதிக்க மாட்டோம் என கொழும்பு பேராயர் மல்கம் கத்ரினால் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியாவில் தரமான சுகாதார சேவைகள் அதிகளவில் மக்களுக்கு எளிதில் அணுகக்கூடியதாக மாறியுள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடும் வெப்பநிலை நிலவுவதால் 15 வெளிப்புற நீச்சல் தடாகங்களையும் 16 குழந்தைகளுக்கான தடாகங்களையும் முன்கூட்டியே திறந்துள்ளதாக டொரண்டோ நகர நிர்வாகம் அறிவித்துள்ளது. உக்ரைன் மற்றும் மோல்டோவா நாடுகளை ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைக்கும் நடவடிக்கையின் முக்கிய கட்டமாக உறுப்பினர் சேர்க்கை தொடர்பான முதல் கட்ட பேச்சுவார்த்தைகள் நாளை லக்சம்பர்க் நகரில் ஆரம்பமாக உள்ளன. செம்மணி சிந்துபாத் மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் இன்றைய தினம் 24வது நாளாக யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்ற மேலதிக நீதிவான் முன்னிலையில் நடைபெற்றது. யாழ்ப்பாணம் வெளிவடக்கு பகுதியிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டு 36 வருடங்கள் பூர்த்தியாகியுள்ள நிலையில் தம்மை மீள் குடியேற்ற கோரி நாளைய தினம் திங்கட்கிழமை யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக பாரிய போராட்டம் ஒன்றினை மக்கள் முன்னெடுக்க உள்ளனர். கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை நடுவானில் இடைமறித்து அளிக்கும் ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்தும் புதிய சட்டத்தில் இருந்து கனடா அரசு பின்வாங்காது என கலாச்சார அமைச்சர் மார்க் மில்லர் தெரிவித்துள்ளார். உலகின் முன்னணி தொழில்துறை நாடுகளை கொண்ட G7 அமைப்பின் அரசு தலைவர்கள் உச்சிமாநாடு நாளை பிரான்சில் ஆரம்பமாக உள்ளது.
0: மணித்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

0: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்கள் 9 மணி வரை உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பாடலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை இதயராகம் நிகழ்ச்சியுடனும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதயராகம் நிகழ்ச்சியில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதல் இடம்பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164 6422 22.

0: കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് തമിഴ് HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு நாட்டில் ஒரு அரசர் இருப்பார். அந்த அரசர் வந்து அந்த நாட்டில் இருக்கிற எல்லா ஏழை மக்களுக்கும் ஒவ்வொரு நாளுமே அன்னதானம் போடுவார். நல்ல தரமான உணவுகள் தானே சமைத்து கொடுப்பார். அந்த வகையில் ஒரு நாள் பார்த்தால், அவர்கள் சமைத்து கொண்டிருக்கும் பொழுது மேலே ஒரு கருட பகவான் வந்து ஒரு பாம்பை கொண்டு சென்றதாம். அந்த நேரம் அந்த பாம்பினுடைய வாயிலிருந்து வடிந்த நஞ்சு பொருள் வந்து அந்த அவர்கள் சமைத்து கொண்டிருந்த பாயாசத்தின் மேல் கொட்டிவிட்டதான் என்ன பதில் சொல்லியிருப்பார். இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியில் நிறைவு செய்யலாம். அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். இல்லை, எனக்கு இந்த கதையெல்லாம் சொல்ல விருப்பமில்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்கொண்டாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164642222.

0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் ராஜி, நான் இந்த பவன் டைகர். எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: சேமிப்பில்
0: விவகாவினுடைய வரிகளில் ஹரிஹரன் மற்றும் ஸ்ரேயா கோஷலுடைய குரலில் ஒலிக்கு வந்த நேரம் 8:10.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓட இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: புத்திரன், ஹாய், சுகமா இருக்கீங்களா?
2: நல்ல சுகமாக இருக்கிறேன் புத்திரன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: கிரேட், தேங்க் யூ.
2: சொல்லுங்கள், என்ன பாட?
3: இசை மேடையில் சாங்.
2: இசை மேடையில் என்ன பாடல்?
3: இசை மேடையில் சாங்.
2: என்ன திரைப்படம்? ஆமாம், இசை மேடையில் ஜானகி எஸ்பிபி பாடிய பாடல். ஆமாம்,
3: கேட்டு
2: மகிழுங்கள். நன்றி.
3: ஓகே, பை.
2: நன்றி.

0: பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்ச திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4ஆம் தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்த திருவிழா, இரவு கொடியிறக்கம். இறக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிராம்டன். 905-459-7042 புவனேஸ்வரி அம்மன் .ca.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
2: நான் மில்டன் கேக்கேன்.
1: எப்படி இருக்கீங்க மில்டன்?
2: நல்லா இருக்கோம், நீங்கள்?
1: நானே நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. சொல்லுங்கள், என்ன பாடு?
2: பிரபுகள் தொடர் கதை என்ற பாடல், அவள் அப்படித்தான் என்ற பாடல்.
1: அவள் அப்படித்தான், ஆமாம், ஜெயசந்திரன் பாடிய பாடு.
2: ஆமாம், நல்ல பாட்டு.
1: கேட்டுமா கேளுங்கள், நன்றி.
2: நன்றி
1: நன்றி.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம்.
5: வணக்கம் தேவோமார், நலமா இருக்கிறீங்களா?
4: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நலமா இருக்கின்றோம், நலமா இருக்கின்றோம்.
4: என்ன பிஸியா நிக்கிறீங்களா?
5: இல்ல இல்ல, பிஸியா இல்ல. நம்ம அந்த மச்சிய சாதம் பார்த்துட்டு வந்திருந்தோம்.
4: சொல்லுங்க, என்ன பாடல் தெரியுது?
5: எனக்கு இன்றைக்கு 29 படத்துல இருந்து 29 படத்துல இருந்து ஒரே ஒரு பாடல் தாங்க, சீலை சீலை. அந்த
4: பாடல், ஆமா கண்டிப்பா அந்த பாடலோட நாங்க சொன்ன கதையும் கேட்டீங்களா?
5: ஆமா, அவர் நிறுத்தி இருக்க மாட்டார். அதாவது என்ன சொன்னா, அவர்கிட்ட தப்பு இல்லை. அவர் செய்ய நினைச்சது தானே தான் செய்கிறார். அவர் மோசம் போனவ போயிட்டோம். ஆனால் அவர் அந்த தானத்தன் இருந்தால் அதால எத்தனையோ பேர் இவ்வளவு காலத்துக்கு பாதிக்கப்படுகிறவன். அப்ப அவர் அதை தொடரத்தான் வேணும். அப்ப அது காலத்தின் பிள்ளையதான், பழத்தவன் பிள்ளையதான், எடுத்தவற்ற பிள்ளைதான் சொல்லுவோம்.
4: காலத்தின் மேல் பழியா?
5: ஆமா.
4: பார்க்கலாம், நல்ல பதில் பார்க்கலாம். தொடர்ந்து சந்திப்போம். நன்றி
5: நன்றி.
4: இந்த பாடல் வந்து செயின்ட் ரொனால்டனுடைய இசையமைப்பில், உமாதேவியினுடைய வரிகளில், செயின்ட் ரொனால்டன் மற்றும் சின்மையின் குரல். அளிக்கும் இந்த நேரம் மட்டுமணி 28 நிமிடம்.

0: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்குமே பாக்குறேன்.
1: உங்களுக்கு வருது சாப்பிட வர போய் கோசலியில் மெலிவா மண்டலாம் பாக்குறேன். டீன் கலி
0: இதுக்கேனப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன். மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
2: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
3: 905-270-8800 905-270-8800
2: உதயம் சூப்பர் மார்க்கெட். கிச்சன ஓட்டலூ மக்களின் மனம் கவர்ந்த ராஜா செட்டிநாட் இப்பொழுது ஸ்காப்ரூவில். சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், ஸ்பைசி இண்டோ சைனீஸ் உணவுகள். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர் செட்டிநாட், திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாட், 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரூ, 416-299-9
4: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம்
4: ஜங் போய், எப்படி இருக்கிறீங்க?
5: நல்லா இருக்கு. இந்தியா இந்த கனடாக்கு வந்தா தூவி போட்டு குத்தி போடுவோம்.
4: சொல்லுங்களேன் என்ன பாடல்?
5: சிவகாசியில இருந்து ஒரு பாட்டு
4: போகணும். சிவகாசியில இருந்து கேட்ட மக்கள் எங்கள் நன்றி. இந்த பாடல் வந்து உதித் நாராயணன் மற்றும் அனுராதா ஸ்ரீராமனுடைய குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 8:35.

0: ஏய் பட்டவ்வா.
1: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
3: நான் நல்ல சுகமா வேலை போய்கொண்டிருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. என்ன பாட தெரியும்?
3: படம் நேற்று இன்று நாளை பாட்டு. நீ என்னென்ன சொன்னாலுங்க விலை மற்றது நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வந்து இந்து சமயம் சுதந்திரமான சமயம், ஒரு கட்டுப்பாடு கிடையாது. மூன்று சமயம் இருக்குது, கிறிஸ்டியன் முஸ்லிம் இந்து. இந்து வந்து ஒரு ஆலமரத்துக்கு கீழே அவன் அந்த பாட்டுல போய்கொண்டே இருப்பான். ஒரு ஒருத்தர் கேள்வி கேட்கலாது. மற்ற சமயங்கள் ரெண்டுலையும் கட்டுப்பாடு இருக்குது. ஒரு எனக்கு ஒரு பிரச்சனை சொன்னா மற்ற சமயங்கள் சொன்னா பள்ளி வாசல் உலகத்துக்கு அடிச்சு விட்டுருவாங்க. ஒருத்தன்
2: கொடுத்தான்
3: இல்ல இல்ல இல்ல, நான் கேக்கு நிப்பாட கூடாது. ஒரு மெஷன் கதை கேக்க நீங்கள் எனக்கு ஒரு 2 நிமிஷம் சார் ஒண்ணுமே
2: உடனே சொல்லுங்க. நாங்க கேள்வி கேட்டதுக்கு நாங்கள் ஒரு கேள்வி, நீங்கள் ஒரு கேள்வி சொல்லுங்க. சொல்லுங்க,
3: நீங்கள் கேட்ட கேள்வி என்ன சொல்லுங்க.
2: நாங்க சொல்லிவிட்டோம், சொல்லிவிட்டோம். நீங்கள் அதுக்கு தான் பதில் சொல்ல போறோம், நீங்க சொல்லுங்க.
3: நீங்கள் வந்து நான் வந்து 6:15 கூட லைனுக்கு வந்தேன்.
2: பாடல் வருகிறது நன்றி. MSV-னுடைய இசையமைப்பில் புலமைப்பித்தனுடைய வரிகளில் TMS மற்றும் சுசிலாவின் குரலில் ஒலிக்கும் நேரம் 8:42.

0: என்ன, கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
4: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம் ராஜி, நான் மோரே.
4: வணக்கம் மோரே, எப்படி இருக்கிறீங்க?
5: நலமா இருக்கேன், நீங்கள் எப்படி? நலமா?
4: நானும் நல்ல சுகம், நன்றி.
5: எனக்கு தாயில்லா குழந்தை படத்துல இருந்து நீ மேகம் ஆனால் என்ன, நான் சோகையான
4: பின்னே
5: அந்த பாடலை விரும்பி கேட்டு.
4: கண்டிப்பாக, டிஎம்எஸ் சுசீலா பாடிய பாடல் உங்களுக்கு பிடிக்குமா? டிஎம்எஸ் பாடல்
5: மிகவும் மிகவும் பிடித்த பாடல். இது என்னன்னா, எங்களை ஐயாவுக்கு விருப்பம் இந்த பாடல். அவர் இல்ல பார்த்தது, அப்ப அவரை ஞாபகமாக இந்த பாடலை கேட்கணும்னு ஆசையா இருக்குது.
4: ஆஹா, நல்லது, கேட்டு மகிழுங்கள். நன்றி
5: நன்றி நன்றி, வணக்கம்,
4: நன்றி. வழக்கம் இந்த நேரம் 8:47.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 16ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அருண், ஐயப்பராஜ் மற்றும் சௌமியா விஜய். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
3: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் ராஜி, நான் லலித் கலக்கிறேன். எப்படி இருக்கிறேன்?
3: நல்ல சுகமாக இருக்கிறேன் லலித், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நாங்களும் அதே சுகத்தோடு இருக்கிறோம்.
3: என்ன பாடு?
4: எனக்கு அரசு படத்தில இருந்து மல்லிகை மல்லிகை பந்தலி அந்த பாடம் கேட்போம்.
3: கண்டிப்பாக கேட்டு மகிழுங்கள். நன்றி.
4: நன்றி, வணக்கம்.
3: நன்றி. இந்த பாடல் மணி சர்மாவினுடைய இசையமைப்பில், கபிலனுடைய வரிகளில், விஜய் ஜெயசுதாஸ் மற்றும் சுஜாதா குரலில். ஒலிக்கும் நேரம் 8:54.

0: தமிழ் எக்ஸ்பிரஸில் இதுவரை நேரம் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றி. உங்களிடம் ஒரு கதையும் கேட்டிருந்தேன், அதற்கு இணைந்து உங்களுடைய அழகான பதில்கள் கொடுத்திருந்தீர்கள், வாழ்த்துக்களும் நன்றிகளும். அந்த கதை என்னவென்றால், ஒரு ஊரில் ஒரு அரசன் இருந்தாராம். அந்த அரசர் வந்து அந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு வந்து, ஏழை மக்களுக்கு வந்து அன்னதானம் கொடுப்பாராம் ஒவ்வொரு நாளும். அப்படி கொடுக்கும் பட்சத்தில் ஒரு நாள் பார்த்தால் ஒரு கரட பகவான் வந்து ஒரு பாம்பை கொண்டு பறந்து சென்றுதான். அந்த நேரம் அந்த பாம்பினுடைய வாயிலிருந்து வடிந்த விஷம் வந்து அந்த அவர்கள் சமைத்து கொண்டிருந்த பாயாசத்தின் மேல் கொட்டி விட்டதாம். இதை யாருமே கவனிக்கவே இல்லையாம். அதை சாப்பிட்டோருக்கு கிட்டத்தட்ட 100 மேற்பட்டோர் இறந்து விட்டார்களாம். இதை பார்த்து அரசர் வந்து மிகவும் மனம் உடைந்தாராம். ஆனால் அரசர் அந்த அன்னதானம் கொடுப்பதை நிறுத்தவே இல்லையாம். ஆனால் இதை பார்த்த வந்து சித்திரபுத்தர் வந்து யம தர்மராஜாட்ட கேட்டாராம், இந்த பாவக்கணக்கை நாங்கள் யார் மேல் போடுவது? இந்த அரசர் மேல் போடுவதா, அல்லது அந்த கருடன் மேல் போடுவதா, அல்லது அந்த பாம்பின் மேல் போடுவதா? அதுக்கு வந்து யார் மேல் போடுவது என்று கேட்கும் பொழுது அந்த அந்த யம தர்மராஜா என்ன பதில் கொடுத்திருப்பார் என்று கேட்டிருந்தேன். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. என்ன சொன்னார்டா யம தர்மராஜா? சொன்னாராம், அரசர் வந்து நல்ல மனத்துடன் தான் சமைத்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆகையால் அவர் மேல் நாங்கள் பழியை போட முடியாது. அதே போல் அந்த கருடன் வந்து பாம்பை பிடிப்பது அதனுடைய இயல்பு தான். அதே போல் பாம்பு வந்து அந்த விஷத்தை கக்குவதும் அதனுடைய இயல்பு தான். ஆகையால் நாங்கள் இவர்கள் மேல் வந்து நாங்கள் அந்த பாவக்கணக்கை போட முடியாது என்று சொன்னாராம். ஆனால் அந்த அரசர் வந்து அதற்கு பிறகு அந்த மக்கள் இறந்ததுக்கு பிறகு வந்து அவர் சமைத்து கொடுப்பதை வந்து மிகவும் பக்குவமாக மூடியெல்லாம் போட்டு மிகவும் பக்குவமாகத்தான் பின்பு சமைத்து கொடுத்தாராம் அந்த அரசர். ஆனால் இதை பார்த்து ஒரு நாள் பக்கத்து ஊரில் இருந்து சில மக்கள் வந்து வந்தார்களாம். இந்த அரசர் வந்து அன்னதானம் கொடுக்கிறார் என்று சொல்லிவிட்டு வந்தார்களாம். வரும் பொழுது வழி தவறி இருந்த ஒரு 2 இருந்தார்களாம். அந்த 2 கேட்டார்களாம், அரசர் இப்படி அன்னதானம் கொடுக்கிறார், நாங்கள் போய் சாப்பிட வேண்டும் என்று. அப்போ அந்த 2 சிரித்து விட்டு சொன்னார்களாம், நீங்கள் என்ன சாக போகிறீர்களா என்று. அப்போ ஏனென்று கேட்கும் பொழுது, இப்படி அன்னதானம் சாப்பிட்டீர்கள் என்றால் செத்துப்போவீர்கள் என்று சொல்லும் பொழுது, உடனே இதை கேட்ட சித்திரபுத்தர் சொன்னாராம், இவர்கள் மேல் தான் இந்த பழியை நாங்கள் போட வேண்டும் என்று. ஏனென்றால் இவர்களும் நல்லது செய்ய மாட்டார்கள், நல்லது செய்பவர்களையும் இவர்கள் வந்து எவ்வளவு அவதூறு சொல்லலாமோ அவ்வளவு அவதூறு சொல்லுகிறார்கள். ஆகையால் இவர்கள் மேல் தான் நாங்கள் அந்த பழியை போட வேண்டும் என்று சொன்னாராம். இப்படித்தான் நிறைய பேர் எங்களையும் இருக்கிறார்கள். மற்றவர்களை பற்றி நாங்கள் பேசும் பொழுது அவர்கள் எல்லாம் எவ்வளவு அண்டர்கோ பண்ணியிருக்கிறார்கள் என்று நாங்கள் கவனிக்க மாட்டோம். அவர்களுடைய உண்மைத்தன்மை என்னென்று எங்களுக்கு தெரியாது. எங்களுடைய வாய்க்கு வந்தபடி நாங்கள் பேசிவிடுகிறோம். இதை நாங்கள் தவிர்க்க வேண்டும் என்பதுதான் இந்த கதை நமக்கு உணர்த்துகின்ற ஒரு விடயம். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி.
1: நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462 416-990-2462.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
3: 416-700-2222 J.CA. நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
4: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
4: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
3: சுகந்தன், 416-540-6269.
4: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
5: மனத்தியால செய்திகள்
6: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
0: செய்தி சுருக்கம் வாசிப்பது ராஜேஷ் கிருபா. செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து 353 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் ஜூலை மாத முற்பகுதியில் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் செம்மணி புதைக்குழியை சென்று பார்வையிட்டுள்ளனர். கோப்பாய் போலீஸ் நிலையத்திற்காக அனைத்து வசதிகளுடன் கூடிய நிர்மாணிக்கப்பட்ட புதிய கட்டிடம் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தலைமையில் இன்று திறந்து வைக்கப்பட்டது. தமிழக முதல்வர் விஜய் அரசியல் ஆட்சியில் தமிழகத்தில் போதை கலாச்சாரம் வேரோடு பிடுங்கி எறியப்படும் என அமைச்சர் ராஜ்மோகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஏர் கனடா மற்றும் அதன் சுமார் 11,000 தொழிற்சங்க ஊழியர்களுக்கு இடையில் புதிய கூட்டு ஒப்பந்தம் தொடர்பாக இடைக்கால உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. அமெரிக்க தேசிய கூடைப்பந்தாட்ட சங்கமான NBA போட்டியில் 50 ஆண்டுகளுக்கு மேலான இடைவெளிக்கு பிறகு நியூயார்க் நிக்ஸ் அணி சாம்பியன் பட்டத்தை வென்று வரலாறு படைத்துள்ளது. போலீசார் மக்களின் நம்பிக்கையை பெறும் வகையில் செயற்பட வேண்டுமென்றும் பொதுமக்கள் மற்றும் போலீஸ் நிலைய திணைக்களம் அனைத்து செயற்பாட்டாலே போலீஸ் திணைக்களம் இணைந்து செயற்பட்டாலே குற்றங்களை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் என்றும் வடக்கு மாகாண ஆளுநர் நாவன்ன வேதநாயகம் தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான உண்மைகளை எந்த வகையிலும் மூடி மறைக்க அனுமதிக்க மாட்டோம் என கொழும்பு பேராயர் மக்கம் கத்தினாஸ் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியாவில் தரமான சுகாதார சேவைகள் அதிகளவில் மக்களுக்கு எளிதில் அணுகக்கூடியதாக மாறியுள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடும் வெப்பநிலை நிலவுவதால் 15 வெளிப்புற நீச்சல் தடாகங்களையும் 16 குழந்தைகளுக்கான தடாகங்களையும் முன்கூட்டியே திறந்துள்ளதாக டொரண்டோ நகர நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உக்ரைன் மற்றும் மோல்டோவா நாடுகளை ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைக்கும் நடவடிக்கையின் முக்கிய கட்டமாக உறுப்பினர் சேர்க்கை தொடர்பான முதல் கட்ட பேச்சுவார்த்தைகள் நாளை லக்சம்பர்க் நகரில் ஆரம்பமாக உள்ளன. செம்மணி சிந்துபாத் மனித புதைகுழி அகழ்வு பணிகள் இன்றைய தினம் 24வது நாளாக யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்ற மேலதிக நீதிவான் முன்னிலையில் நடைபெற்றது. யாழ்ப்பாணம் வெளிவடக்கு பகுதியில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டு 36 வருடங்கள் பூர்த்தியாகியுள்ள நிலையில் தம்மை மீள் குடியேற்ற கோரி நாளைய தினம் திங்கட்கிழமை யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக பாரிய போராட்டம் ஒன்றினை மக்கள் முன்னெடுக்க உள்ளனர். கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை நடுவானில் இடைமறித்து அளிக்கும் ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்தும் புதிய சட்டத்தில் இருந்து கனடா அரசு பின்வாங்காது என கலாச்சார அமைச்சர் மார்க் மில்லர் தெரிவித்துள்ளார். உலகின் முன்னணி தொழிற்துறை நாடுகளை கொண்ட G7 அமைப்பின் அரச தலைவர்கள் உச்சி மாநாடு நாளை பிரான்சில் ஆரம்பமாக உள்ளது. 2029 ஆண்டு நாமல் ராஜபக்ச இலங்கையின் ஜனாதிபதியாக தெரிவாகும் வாய்ப்பு உள்ளதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான உண்மைகளை எந்த வகையிலும் மூடி மறைக்க அனுமதிக்க மாட்டோம் என கொழும்பு பேராயர் மல்கம் கத்தினால் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 6 அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கிய நாடுகளுக்கு புறப்பட்டுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோர் பிரான்சில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் ஓரத்தில் இருதரப்பு சந்திப்பில் ஈடுபட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தியுள்ளது. G7 உச்சி மாநாட்டில் புதிய உலக ஒழுங்கின் அடித்தளங்கள் உருவாக்கக்கூடும் என பிரதமர் மாக்கானி தெரிவித்துள்ளார். வென்சுலாவில் செயல்படும் பயங்கர குற்ற கும்பல் தலைவரான குரேரோ புளோரஸ் அமெரிக்க இராணுவத்தின் துல்லிய தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
5: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: மழையான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 16 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 15 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 9 பாகையிலும், நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 11 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 20 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. நாளை சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 21 பாகையிலும், வரும் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 21 பாகையிலும் காணப்படுகின்றது. செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் மழை பொழிவதற்கான சாத்திய கூறுகளும் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஏ தமிழ் HD-யின் தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இதயராகம் நிகழ்ச்சியுடன் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். 11 மணி வரை இதயராகம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு 10 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம்பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-644-6222.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: ஒரு சிறு கவிதை. சிரித்தாள், ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் யாருக்கும் தெரியாத காயங்கள் இருந்தது. சிரித்தாள், ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் யாருக்கும் தெரியாத காயங்கள் இருந்தது. நம்பினால், ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏமாற்றங்களை திரும்பி வந்தது. அன்பை தேடினால், ஆனால் அவள் பிடிக்க முயன்ற எல்லாம் மணல் போல கைகளில் இருந்து சிதறி போனது. ஒரு கட்டத்தில் அவள் உணர்ந்தாள், அதிகமான எதிர்பார்ப்புகள் தான் அதிகமான வழிகளை தந்தது. அதன் பிறகு அவள் அமைதியாக மாறினாள். யாரையும் துரத்தவில்லை, யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கவில்லை. இப்போது தன்னைத்தானே தாங்கிக் கொண்டு வாழ கற்றுக்கொண்டாள் அவள். பழகிக்கொண்டாள் அவள்.

0: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
1: நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ராஜேஷ், கவிதையின் பாடல் சிறப்பா இருந்துச்சு, நன்றி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி, சொல்லுங்கள் உங்களுடைய கவிதையை கேட்போம், சொல்லுங்கள்.
2: இதயம் தொட்ட நீ உன்னோடு நான் தொடர ஆசை, இதயம் தொட்ட நீ உன்னோடு நான் தொடர ஆசை, இன்னொன்று வேண்டாமே நூறாண்டு போகட்டும், இன்னொன்று வேண்டாமே நூறாண்டு போகட்டும், நீ போதும் நூறாண்டு நான் வாழ, மற்றொரு நூறாண்டு வந்தாலும் வரட்டும், நீ மீண்டும் வருவாயென வாழ்வே, முடியாத வானம் விடை தேடிய இரவும், இன்னொரு நூறாண்டு வேண்டாமே நீ போதும் நூறாண்டு நான் வாழ, மற்றொன்று நூறாண்டு வந்தாலும் வரட்டும், நீ மீண்டும் வருவாயென வாழ, விடியாத வானம் விடை தேடிய இரவும், உறவாட நீயே நீ வேண்டும் வா, உறவாட நீ வேண்டும் வா. மழை பொழியும் வானம் குளிர்கால நேரம், மழை பொழியும் வானம் குளிர்கால நேரம், கைவிரல் அணைக்க மழை ரசிப்போம் வா, கைவிரல் அணைக்க மழை ரசிப்போம் வா. சில நேரம் தண்டை முள் நேரக்காதல், சில நேரம் தண்டை முள் நேரக்காதல், இதழ் வேர்க்க முத்தம் போதும் வா, இதழ் வேர்க்க முத்தம் போதும் வா. நான் உன் மடிமீது சாய பல மனை துளிகள் பேசி நேரத்தை மறந்து வாழ்வோம் வா, நான் உன் மடிமீது சாய்ந்து பல மனை துளிகள் பேசி நேரத்தை மறந்து வாழோ வா. நன்றி,
1: வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு.
2: நன்றி,
1: வாழ்த்துக்கள். சொல்லுங்கள், இந்த பாடல் தெரியும்
2: எனக்கு. இன்றைக்கு பெட்டி படத்துல இருந்து சிக்கிரி சிக்கிரி அந்த பாட்டு.
1: சிக்கிரி சிக்கிரி அந்த படம் பார்த்தீர்களா? கேட்டு மகளுங்கள். நன்றி,
2: நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள்.
1: இந்த பாடல் ரகுமானுடைய இசையமைப்பில் உருவாக்கவர்களுடைய வரிகளில் மன்னிக்கவும் AR அமீன் அவர்கள் பாடிய ஒரு பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 9:22 நிமிடம்.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: இதயராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, நான் காலையில் இருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன்.
1: சொல்லுங்கள், உங்களுடைய கவிதையை கேட்போம். சொல்லுங்கள்.
2: நீ என்னை விட்டு பிரிந்தாலும் உன் நினைவுகள் என்றும், விண்ணில் விளையாடும் நிலாவை போல் என்னுள் விளையாடுகிறது உன் நினைவுகள். நிலவுக்கு ஒரு நாள் விடுதலை உண்டு, உன் நினைவுக்கு ஒருபோதும் விடுதலை இல்லை என்று இதயத்துக்கு. வாடிய மலராய் போல் உயிரட்டு கிடக்கிறது, சுவாசிக்க நீண்டு என் இதயம் வருவாயாம் என்றும். நன்றி.
1: குட்டி கவிதையான ஒரு நல்ல ஒரு அழகான கவிதை. வாழ்த்துக்க.
2: நன்றி.
1: நன்றாக இருந்தது. நன்றாக இருந்தது. வாழ்த்துக்கள். என்ன பாடு?
2: எனக்கு வந்து தாய்நாடு படத்திலிருந்து, ஓ கண்களே தடுமாறு நெஞ்சமே.
1: ஆமாம், டிஎம்எஸ்எம் மலேசியா வாசுதேவன் அவர்களும் பாடிய பாடு.
2: யா
1: கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: நன்றி. நன்றி. வணக்கம்.

0: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 ல இருந்து 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 ல இருந்து 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: சம்மர் டைமில் ஒரு செம்ம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
4: தமிழை இங்கு கொட்டி தீரா,
3: ஆண்ட்ரியா,
4: ஓ சொல்றியா
3: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் .kilikoot.ca.
0: இது ரகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம்
0: குயின்சன், எப்படி இருக்கீங்க?
5: நல்லமா இருக்கோம், நீங்க?
0: நான் நல்ல சகமாக இருக்கின்றேன். சொல்லுங்கள், உங்களுடைய கவிதையை கேட்போம். சொல்லுங்கள்.
5: ஆமா, தனிமனமாக நிற்கிறேன் என்று அன்று சோலை நின்ற இம்மலம் உறவாக நீயும் அருகில் பூத்து குலுங்கினாய். நானும் அருகில் நின்று ரசித்து நின்றேன். தோப்பானாலும் தனிமரம் தனிமரம் தானே. இருவருமாக அந்த அடுத்த சோலையில இருக்க சுற்றியுள்ள மரங்களுக்கு பிடிக்கவே இல்லை போலும். என்னை வேறோடு பிடுங்கி தனிமரமாக நட்டார்கள். எனக்கு உறவு என்று சொல்லிக்க யாரும் இல்லை. இப்போது மரத்துக்கு சில உணர்ச்சிகள் உண்டு மனிதனை விட. வெட்ட வெட்ட தலைக்கும், ஆனால் அது கூட பட்டுதான் போகும் மனிதர்களை போல.
0: கொஞ்சம் சோகம் கலந்த ஒரு கவிதை தான்.
5: நன்றி,
0: வாழ்த்துக்கள். அற்புதமான வரிகள் போட்டு ஒரு நல்ல கவிதை, வாழ்த்துக்கள். சொல்லுங்க, என்ன பாடல் தெரியுது?
5: பாடல் வந்து நிலாவே வா படத்தில் இருந்து. நீ காட்டு நான் மரம் என்ன சொன்னாலும் தலையாது.
0: ஆமாம், இந்த பாடலும் ஒரு நல்ல ஒரு பாடல். ஹரிஹரனும் சித்ரா பாடிய ஒரு பாடல்.
5: ஆமாம்,
0: கேட்டு மகளுங்கள். நன்றி,
5: நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. கெனேடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்யும் கெனேடியன் மல்டிகல்ச்சர் டே 2026. பல்வேறு நாடுகளின் கலை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள், உலக நாடுகளின் சுவையான உணவுகள், கலாச்சார வெளிப்பாடுகள், பொழுதுபோக்கு நிகழ்வுகள். June 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை. இரக்கம் 150 போரோ டிரைவ், ஸ்காப்ரூ, அல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில். அரங்க நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் வர்த்தக சாவடிகளை அமைப்பதற்கும் CTC 6473001973.
1: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
5: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
4: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
5: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
4: 416-271-5992.
5: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாட், திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாட், 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9393.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை தகனக்கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை தகனக்கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா, 647-713-60-49.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 61. மடி இன்மை. மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். தாம் பிறந்த குடியை மேன்மேலும் உயர்ந்த குடியாக உயர்த்த விரும்புபவர்கள் சோம்பலை அறவே விலக்கி முயற்சியாளர்களாக விளங்க வேண்டும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 16ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அருண், ஐயப்பராஜ் மற்றும் சௌமியா விஜய். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD டிவிஐ, HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 61. மடி இன்மை, மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். தாம் பிறந்த குடியை மேன்மேலும் உயர்ந்த குடியாக உயர்த்த விரும்புபவர்கள் சோம்பலை அறவே விலக்கி முயற்சியாளர்களாக விளங்க வேண்டும்.

Tony.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
5: மியூசிக் கனெக்ட்ஸ்.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 16ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அருண், ஐயப்பராஜ் மற்றும் சௌமியா விஜய். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாய் இரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஓயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 61, மடி இன்மை. மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். தாம் பிறந்த குடியை மேன்மேலும் உயர்ந்த குடியாக உயர்த்த விரும்புபவர்கள் சோம்பலை அறவே விலக்கி முயற்சியாளர்களாக விளங்க வேண்டும்.

0: நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கும் நான் ஆர்ஜே ராஜ். காலை வணக்கம் எல்லாருக்குமே. இன்றைக்கும் வந்து உங்களுக்காக ஒரு சிறப்பான தலைப்பு காத்திருக்கிறது. கால் பண்ணுங்க, என்னோட பேசுங்க, உங்களோட விருப்ப பாடலை கேளுங்க. அதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6444-2222. செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திக்கப் போகின்றோம். நேர்கள் எல்லாருமே எப்பயுமே இந்த நிகழ்ச்சிக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம்.
1: இலங்கையில் 18 வயதுக்கு மேற்பட்ட சுமார் 40 லட்சம் பேர் இதுவரை வரி செலுத்துவோர் அடையாள இலக்கம் டின்னை பெற்றுக்கொள்ளவில்லை என்று உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. திணைக்களம் வெளியிட்டுள்ள உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்களின்படி இலங்கையில் இதுவரை 13 மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு டின் இலக்கங்கள் வழங்கப்பட்டுள்ளன. தற்போதைய சட்ட விதிகளின்படி 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட அனைத்து குடிமக்களும் இந்த அடையாள இலக்கத்தை பெற்றுக்கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. எத்தகைய பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் இலங்கையின் மனித வளத்தை மேம்படுத்துவதற்காக வரவு செலவு திட்டத்தின் மூலம் கல்வித்துறைக்கு பெரும் தொகை ஒதுக்கப்பட்டுள்ளதாக பிரதமரும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இலங்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதன் காரணமாக டெங்கு நோயாளர் முகாமைத்துவம் தொடர்பான புதிய வழிகாட்டுதல்கள் அனைத்து மருத்துவ நிறுவனங்களுக்கும் வழங்கப்பட்டிருப்பதாக சுகாதார பிரதியமைச்சர் மருத்துவர் ஹன்சக்க விஜயமுனி தெரிவித்திருக்கின்றார். டெங்கு காய்ச்சல் என சந்தேகிக்கப்படும் நோயாளர்களுக்கு தேவையான மருத்துவ பரிசோதனைகளை எந்தவித தாமதமும் இன்றி விரைவாக மேற்கொள்வதை உறுதி செய்யும் வகையில் நோயாளர்களிடமிருந்து இரத்த மாதிரிகளை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான அனைத்து உத்தியோகபூர்வ நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாக பிரதியமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். வவுனியாவில் இடம்பெற்ற தமிழீழ விடுதலை இயக்கத்தின் 12வது தேசிய மாநாட்டில் கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலர் கூட்டத்திற்கு சமூகம் அளித்திருக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் உபத்தலைவர் ஹென்றி மகேந்திரன், பிரசன்னா இந்திரகுமார், சபா குகுதாஸ், வினோ நோகராதலிங்கம், புவனேஸ்வரன் உட்பட்ட பல பிரமுகர்கள் நேற்றைய கூட்டத்தை புறக்கணித்திருந்தனர். இந்த தரப்பினர் கட்சியின் தலைமை சுயநலமாக செயற்பட்டு வருவதோடு கட்சியின் வீழ்ச்சிக்கும் காரணமாக உள்ளதாக பகிரங்கமாக தகவல் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியில் கொள்கை பரப்பு துணைச் செயலராக இருந்த நடிகை கௌதமி அந்த கட்சியிலிருந்து விலகியிருக்கின்றார். சட்டசபை தேர்தலுக்கு பின்னர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து முன்னாள் அமைச்சர்கள், நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் விலகி வருகின்றனர். அந்த வகையில் நடிகை கௌதமியின் விலகல் இடம்பெற்றுள்ளது. ஒமான் நாட்டின் கடல் பகுதியில் கப்பலில் உயிரிழந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த நிஷாந்த் உயிர்த்தநாதனின் உடல் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று ஒமானில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. நோவாஸ்கோஷியா மருத்துவர் பற்றாக்குறையை சமாளித்து வரும் நிலையில் மார்ச் 31 278 புதிய மருத்துவர்களை பணியமர்த்தியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றது. ஓய்வு பெற்ற அல்லது மாகாணத்தை விட்டு வெளியேறிய 79 மருத்துவர்களை கணக்கில் கொண்டால் இது 199 புதிய மருத்துவர்கள் என்ற நிகர அதிகரிப்பை குறிப்பதாக நோவாஸ்கோஷியா மாகாண முதல்வர் டிம் ஹூஸ்டன் தெரிவித்தார். மருத்துவ பணிக்கு புதிதாக பணியமர்த்தப்பட்டவர்களில் 33 பேர் அமெரிக்காவைச் சேர்ந்தவர்கள் என அவர் தெரிவித்தார். காவல்துறையினரின் வன்முறை, முறையற்ற நடத்தை அல்லது அலட்சியம் ஆகியவற்றின் காரணமாக பாதிக்கப்பட்ட பூர்வக்குடி மக்களுக்கு புதிய பிரிவு மிகவும் அவசியமான சேவையை வழங்க உள்ளதாக பிரிட்டிஷ் கொலம்பியாவின் பூர்வக்குடிகளின் ஜஸ்டிஸ் கவுன்சில் அமைப்பு தெரிவித்துள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான உறவுகளில் ராஜதந்திர அணுகுமுறையை வலியுறுத்தி வரும் அமெரிக்காவைச் சேர்ந்த நேஷனல் ஈரானியன் அமெரிக்கன் கவுன்சில் அமைப்பு பொய்களின் அடிப்படையில் தொடங்கப்பட்டு ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்களின் உயிரிழப்புக்கு காரணமான ஒரு போர் முடிவுக்கு வந்திருப்பதை வரவேற்பதாக தெரிவித்துள்ளது. காசா பகுதியில் உள்ள மருத்துவ ஆய்வகங்கள் மற்றும் இரத்த வங்கிகளின் செயற்பாடுகள் கடுமையான மருத்துவப் பொருட்கள் தட்டுப்பாடு காரணமாக முழுமையாக முடங்கும் பேரழிவு நிலையை எட்டியிருப்பதாக காசா சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. உலக இரத்த கொடையாடர் தினத்தை முன்னிட்டு காசா சுகாதார அமைச்சு ஜூன் 14 தேதி விடுத்த விசேட அறிக்கையிலேயே இந்த தகவல் வெளியிடப்பட்டது.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
3: உலகின் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. மீண்டும் உங்க எல்லாருமே வந்து வரவேற்கும். நான் ஆர் ஜே ராஜ். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன். இப்போ யூஸ்வலாக வந்து நம்ம ரெகுலராக வந்து ஒரு நேயர்கள் அட்டண்டன்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரோம். எல்லாருமே வந்து கால் பண்ணுறீங்க, ஆனால் வந்து ரெகுலர் நேயர்கள் தொடர்ந்து கால் பண்ணுறது வழக்கம். அது வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் இந்த நிகழ்ச்சிக்கு. இப்போ நான் கொண்டு வந்திருக்கிற இந்த விஷயத்தை துணிஞ்சு யார் ட்ரை பண்ணுறீங்கன்றதை பார்க்கலாம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய நண்பர்கள்கிட்ட பேச போகிறோம். நான் வந்து உங்கள் நண்பர்கள்கிட்ட பேச போகிறேன். எப்படி பேச போகிறேன்? நீங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு கால் பண்ணிடுவீங்க, இல்லைனா உங்கள் நண்பர் ஒருத்தரை கான் காலை நீங்கள் எடுத்துகிட்டு அந்த காலை ஜாயின் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணுவீங்க. எப்படி வேணால் பண்ணலாம். இப்போ வந்து இங்கே ரொம்ப நேரம் லைனில் அவங்களே வெயிட் பண்ண வைக்க முடியாதுங்கிறதுனால, இப்போ நான் கனெக்ட் பண்ண உடனே ஒரு நபர் நீங்கள் வந்து அது யாராக வேணால் இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கணும். இல்லை நீங்களே முதலே ஹெட்ஸ்அப் கொடுத்துட்டாலும் ஓகே தான். உங்கள் கிட்டே வந்து இப்போ நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா, அவர்கிட்ட டே மாப்பிள்ளை நான் வந்து இப்போ கால் பண்ணுவேன், சிஎம்ஆர்லிருந்து ஆர்ஜே ராஜோட நான் பேச போகிறேன், நீ சும்மா பேசிட்டு உன்னுடைய விருப்ப பாடல் என்னவோ அதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்டுக்கு பிடிச்ச பாட்டை நம்ம இன்னைக்கு போட போறோம். இது எப்படி இருக்கு? இதுதான் கால்டு சோஷியல் நெட்வொர்க்கிங். நீங்க வந்து உங்களுடைய காலர்லேருந்து இன்னொரு காலரை ரெஃபர் பண்ண போறீங்க. நீங்க ஆல்ரெடி வந்து உங்க ஃபேமிலியில் நிறைய பேர் நிகழ்ச்சி கேட்டுருப்பாங்க. இருந்தாலும் இது வந்து துணிஞ்சு ஒரு தடவை பண்ண ஆரம்பித்தா தொடர்ந்து ரெண்டு நாள் பண்ணோம் அப்படின்னா மூணாவது நாள் இது வந்து ஒரு மிகப்பெரிய வைரலாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இஃப் யூ டேர், நீங்கள் ஒரு நண்பருக்கு நான் இப்போ கனெக்ட் பண்ண உடனே நீங்கள் வந்து உங்களோட நண்பருக்கு கால் பண்ணி கனெக்ட் பண்ணணும். கான் காலில் நம்ம அதை ப்ராங்க் காலாக கூட பண்ணலாம், இல்லை அவங்கக்கிட்ட வந்து டைரெக்டாக வந்து ஆர்ஜே ராஜ் தான் பேசுகிறேன்னு சொல்லி சிஎம்ஆர்லேருந்தே பேசுகிறேன்னு சொல்லி அவங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். இது வந்து என்னாகும், ஒன்று அவங்களுடைய நாளில் நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ண வச்சுருப்பீங்க, ஸோ அவங்க முகத்தில் ஒரு ஸ்மைல் நீங்கள் வந்து கொண்டு வரலாம். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, இவ்வளோ ஃபன்னான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பிஸியான லைஃப்பில் நீங்கள் அவங்கள என்கேஜ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். இது ரெண்டு. மூணாவது, இப்போ உங்கள் சர்க்கிளே வந்து யாராவது ஒருத்தர் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அப்படியே பாவமாக அமைதியாக தனியாக இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு எக்ஸசைஸ் செம அட்வான்டேஜ் ஒன்று கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ அதை நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணலாம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அது யாராக வேணா இருக்கலாம், அவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு பர்சனாக கூட இருக்கலாம், நம்ம வந்து அவங்ககிட்ட போய் பேசலாம். நீங்கள் கனெக்ட் பண்ண உடனே உங்ககிட்ட இன்னொரு நம்பரை வந்து நீங்கள் கான் காலில் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஜஸ்ட் ஆட் கால் தான், ப்ளஸ் போட்டிருக்கும் ஒரு செயின், அதில் ஆட் கால் பண்ணி அந்த நம்பருக்கு இன்னொரு நம்பர் கூப்பிடணும். லைனில் வெயிட் பண்ணும்போதே அவங்கள நம்ம எடுக்கலாம், ஒரு ஹலோ சொல்லலாம். என்ன பண்ணலாம்? ஓகேவா, தைரியம் இருந்தால் இதை ட்ரை பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள் எனக்கு 416-644-6222. இது எதுவுமே வேண்டாம் எனக்கு அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி உங்கள் பாட்டு கேட்கலாம். இன்றைக்கி என்னென்னலாம் நாள் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, பியர் டே இன்றைக்கி வந்து சரக்கடிக்கிற மக்களுக்காகவே பிரிட்டனில் வந்து பியர் டே பிரிட்டன் அப்படின்னு சொல்லி ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது தவிர வந்து இன்றைக்கி சூப்பரான ஒரு டாபிக் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் இயற்கை ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்களா? எல்லார் ஃபோன்லேயும் வந்து கண்டிப்பாக இயற்கையை வந்து டக்கு டக்கு நாங்கள் அங்கே பார்த்து எடுப்போம். இந்த செரி பிளாசம் ட்ரீயை தனியாக, இல்லை அழகாக ஒரு வாத்து ஸ்விம் பண்ணுறது தனியாக, இல்லைன்னா இந்த ஃபால் கலர்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய இயற்கை ரீதியான ஃபோட்டோகிராஃபி, நிறைய பூக்கள் பூக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருப்பீங்க. அதிகமாக உங்கள் ஃபோனில் இருக்கிற இயற்கை புகைப்படங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். நீங்கள் ஒரு நேச்சர் ஃபோட்டோகிராஃபிக்கு விருப்பப்படுறவரா, இல்லை டக்குன்னு இயற்கையாக எதை பார்த்தா நீங்கள் அதிகமாக ஃபோட்டோ எடுப்பீங்க, மரங்களா, செடிகளா, கொடிகளா, பூக்களா அப்படின்னு சொல்கிறதையும் இன்றைக்கி நீங்கள் வந்து இன்றைக்கி தலைப்பாக சொல்லலாம். இஃப் யூ டேர், நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணி இன்னொரு நபரை வந்து கனெக்ட் பண்ணி நம்ம மூணு பேரும் சேர்ந்து ஜாலியாக பேசலாம். இதை ட்ரை பண்றதுக்கு ரெடியா இருங்க. இப்ப இணைப்பில் இருக்கும் முதல் நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்
1: மதன் ராஜ், நான் மதன் கலக்கின்றேன்.
0: மதன், எப்படி இருக்கீங்க மதன்? காலை வணக்கம்.
1: காலை இனிய இனிய காலை வணக்கம். அந்த மாதிரி சன்ஷைன் மணியா இருக்கின்றது.
0: செம நல்ல வெதர் இல்லையா?
1: நல்ல வெதர், நல்ல வெதர், கனத்தான வெதர். ஸ்விஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு.
0: ஸ்விஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அடேங்கப்பா, சூப்பர். இப்ப மதன், நீங்க வந்து இந்த போட்டிக்கு தயாரா?
1: போட்டிக்கு நான் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணா ரெண்டு மூணு பேர் இருக்கா எல்லாம் வேலையில நிக்கிறாங்க.
0: எல்லாரும் வேலையில இருப்பாங்க, யார் சும்மா இருக்க போறா? கண்டிப்பா எல்லாரும் வேலையில இருப்பாங்கன்றது தெரியும். இருந்தாலும் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுறதுல ஒன்னும் பெருசா கிட்டு போகாது. நண்பர்கள் தான் தேவை இல்லையா?
1: கேக்குறேன்
0: இயற்கை சார்ந்த புகைப்படங்கள் என்ன இருக்கு?
1: இயற்கை சார்ந்த புகைப்படங்கள் நிறைய இருக்கு, மலைகள் மற்றது.
0: அதிகமா நீங்க போட்டோ எடுக்கிறது எப்ப? நீங்க போட்டோ எடுப்பீங்களா டக்கு டக்குன்னு போன்ல நிறைய? அதிகமா நீங்க எடுக்கிறது வழக்கம்?
1: கூடுதலா நான் என்னுடைய அந்த இயற்கைகள், அந்த மரங்கள் மற்றது, மலை அளவில் மறைந்திருந்த மற்றது எல்லாம் எடுப்பேன். மற்ற அந்த சின்ன நாய்க்குட்டிகள், பூனைக்குட்டிகள் அதெல்லாம்.
0: நாய்க்குட்டி பூனைக்குட்டி அதெல்லாம்
1: எடுப்பேன். பெட்மேட்லாம்
0: நிக்கிறேன்.
1: பெட்மேட்
0: என்ன பாடல் கேட்கலாம் மதன் உங்களுக்காக?
1: புது பாடல், நல்ல பாட்டு.
0: புது பாடல் ஒண்ணு, லேட்டஸ்ட் பாட்டு இப்ப சுட சுட இறக்கி இருக்கு, அந்த பாட்டை கேக்குறீங்களா? ஓகே, கண்டிப்பா அந்த பாட்டை போட்டுறேன். ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்காக.
1: நன்றி.
0: மீண்டும் சந்திப்போம். இன்னைக்கு வந்து ஒரு பயங்கரமான டாஸ்க் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது வந்து நீங்கள் டேர், நீங்கள் தைரியமான ஆளாக இருந்தால் இதை வந்து ட்ரை பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் எனக்கு கால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நபரை, உங்களோட நண்பராக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், அவரை வந்து இணைச்சி நம்ம மூணு பேரும் பேசி அவரோட விருப்ப பாடல் என்ன அப்படிங்கிறத கேட்க போகிறோம். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
2: காலை வணக்கம். புருஷோத்தமன் எப்படி இருக்கீங்க?
0: காலை வணக்கம் புருஷோத்தமன், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நான் அப்படி யாருக்கும் போன் பண்ண முடியாது. நான் வந்து யாருக்கும் போன் பண்றேன்னால கூட ஸ்ரீடன் அடிக்கிறேன், மெசேஜ் போடுவேன். நல்ல நிகழ்ச்சி, ஆனால் நான் நினைக்கல இது அவளாத்துக்கு ஆட்கள் கூட
0: வெறுவினவன்னு நான் நினைக்கல. இருக்காங்களோ அவங்கதான் வருவாங்க, மத்தவங்க ஓடிடுவாங்க. அதுக்காக தான் இந்த டாஸ்க்.
2: பேசுறோம்
0: என்ன பாடல் கேக்கலாம் உங்களுக்காக?
2: பாடல் வந்து எங்கே என் புன்னகை அவர் கொண்டு போனது.
0: நன்றி. மீண்டும் சந்திப்போம். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
3: காலை வணக்கம் ராஜா, நான் சுதா.
0: காலை வணக்கம் சுதா, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நாங்களும் நலமா இருக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கிறோம்.
0: எஸ், இந்த டேரிங்க்கு நீங்க தயாரா?
3: நான் தயாரா அடிச்சு எனக்கு வந்து இந்த பென் ஃப்ரெண்ட்
0: பென் ஃப்ரெண்ட் ஓகே
3: அடிச்சா நிச்சயம் இருக்கலாம்.
0: ஓ என்ன இந்நேரம் தூங்கிட்டு இருக்காங்க என்ன வேற ஊர்ல இருக்காங்களா?
3: இல்ல இல்ல ஒரு ஆள் இங்க இருக்கலாம் ஒரு ஆள் பிரான்ஸ் இருக்கலாம் பிரான்ஸ் உள்ளவா இப்ப எடுக்கிறான்.
0: ஓ பிரான்ஸ்ல இருக்கிறவங்க எடுக்கல வேற யாரும் இல்லையா? பென் ஃப்ரெண்ட் மட்டும் தானே ஆன் ஃப்ரெண்ட் இல்லையா?
3: ஆன் ஃப்ரெண்ட் நான் பேச அவையோட எப்படியான டீல் வைக்கவே இல்லை
0: பாத்தீங்களா பெருசா பக்கத்துல சேர்த்துக்கிறது இல்ல
3: கூப்பிடுவோம்
0: மனைவி குழந்தைகள் யாருக்காவது
3: மனைவியும் மேல
0: நல்ல காலத்துல எடுக்க மாட்டான் எடுக்க போறான் அப்படின்றீங்களா?
3: இயற்கை சூழல் அப்படின்னா எந்த இது வந்து உங்களுக்கு டக்குன்னு அழகா இருக்கு போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு தோணும்
0: பாடல் என்ன கேட்கலாம் சுதா உங்களுக்காக
3: பாடல் வந்து மகாராசாபட்டினம்
0: படத்துல
3: என்னமோ தெரியல இன்னைக்கு காலையில இருந்து இந்த பாட்டை நான் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி மைண்ட்ல வந்து பேக் ஆஃப் த மைண்ட் ஓடிட்டே இருந்தது ஒரு மாதிரி அந்த ஹம் மட்டும் அந்த சரணத்தாண்டி வர்ற ஹம் வந்து அப்படியே மைண்ட்ல ஓடிட்டு நீங்க எப்படி இந்த பாட்டை கேட்கறீங்கன்னு எனக்கு புரியல என்ன ஒரு சிங்க் எப்போ வருது அந்த கசல் முடிஞ்சு ஒரு ஃப்ளூட் வரும்
0: அந்த
3: கேட்க போறேன் நினைச்சேன் அடிக்கடி இந்த டாஸ்க் பண்ணுவோம்
0: நன்றி மீண்டும் சந்திப்போம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க உங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும். ஆனா வந்து இந்த மாதிரி டாஸ்க் போது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பதறுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பதறவே வைக்காதீங்க. நீங்க பண்ண வேண்டியதுலாம் ஒன்றே ஒன்றுதான், கான்கால்ல என்ன கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களை கனெக்ட் பண்ணி ஒரு ஹலோ சொல்லிட்டு நம்ம வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து பழக போறோம். அவ்வளோதான், சோஷியலைசிங் அப்படிங்கிறது இப்படி தான் நடக்கும். ஒரு காலத்தில் இந்த கனெக்ஷன்லாம் இல்லை, ஆனால் இப்போ இருக்குது, அதை பயன்படுத்துவோம். விளம்ப இணைப்பில் இருக்கும் அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம்.
4: ஹலோ காலை வணக்கம் ராஜ்.
0: ஹலோ காலை வணக்கம் சாரா, எப்படி இருக்கீங்க?
4: நலம் நலம் இருக்கிறோம், நீங்கள் எப்படி?
0: நலம் நலம் அறியாவல் அந்த மாதிரியா? சூப்பரா இருக்கும் சாரா. இன்னைக்கு ஒரு முக்கியமான டாஸ்க் ஒண்ணு, தில் இருந்தா மோதிப்பாருன்ற மாதிரி ஒரு டாஸ்க். வெரி சிம்பிள் தான். நீங்க வந்து யாராவது ஒரு நண்பரை நம்ம கூட கனெக்ட் பண்ணி பேச வைக்க போறீங்க. அது யாரா வேணா இருக்கலாம். நீங்க கால் பண்ணா டக்குன்னு எடுத்து சொல்லுமா அப்படின்னு உடனே இது ஒரு ஃபன் டாஸ்க் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ஒன்னும் இல்லை, அவங்களோட விருப்ப பாடல் மட்டும் தான் கேட்க போறோம். அதே மாதிரி ஒரே ஒரு கேள்விதான், சாராவை உங்களுக்கு எதுக்காக பிடிக்கும் அப்படிங்கறது தான் ஒரே கேள்வியா இருக்கும்.
4: நீங்களே
0: தான் டயல் பண்ண போறீங்க, ஆட் கால் போட்டு இன்னொரு நம்பரை வந்து ஆட் பண்ண போறீங்க. எனக்கெல்லாம் நம்பர் தர தேவையில்லை. நான் அப்படி லைனில் வெயிட் பண்ணுவேன், நீங்கள் ஆட் கால் பண்ணணும். எப்படி? ஓகேவா?
4: ஆ, கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு அடிக்க போகிறேன்.
0: ஆ, அடுங்க.

0: அவங்க பிஸியா
1: எப்படி கனெக்டே ஹோல்டே ஆகலையே கால்
0: இல்ல பிஸியா கால் வந்து
1: இல்ல இப்ப நீங்க உங்களுக்கு இந்த போன்லயே ட்ரை பண்ணா எங்களுக்கு கால் ஹோல்ட் ஆகும் இல்ல ஹோல்டே ஆகல ஏய் சாரா
0: அட் பண்ணி அடிச்சேன் அப்ப அவங்க எடுக்கல அப்ப கனெக்ட்
1: ஆமா இப்ப ஆனா கால் ஹோல்ட் இப்ப நீங்க ஆட் கால் பண்ணும்போது இன்னொரு காலுக்கு நீங்க டயல் பண்ணா எங்க கால் வந்து ஹோல்டுல போகும்
0: ஓ நான் ஸ்வைப் பண்ணிட்டேன் ஆ
1: கலாய்க்கலாம் பேசலாம் இன்னொருத்தரும் வந்து நண்பன் தான் சும்மா தான் இருக்கா அவ கூப்பிட்டு பேசுவோம் அப்படின்ற மாதிரி யாராவது ஒருத்தர் கனெக்ட் பண்ண இட்ஸ் ஃபன் ஆக்டிவிட்டி இது வந்து நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் தட்ஸ் ஓகே உங்களுக்கு வந்து செல்போன்ல நீங்க அதிகமா வச்சிருக்கிற புகைப்படங்கள் எது இல்லை நீங்கள் டக்குன்னு ஃபோன் எடுத்து ஆசாசியாக வந்து ஃபோட்டோ எடுக்கிற விஷயம் அது நபரா இருக்கு என்ன என்ன அதிகமாக நீங்கள் ஃபோட்டோ எடுப்பீங்க
0: என்ன சொன்னீங்க
1: நீங்கள் விருப்பப்பட்டு ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிற விஷயங்கள் அதிகமாக வந்து எந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபோட்டோ எடுப்பீங்க அதான் நேச்சுரல் சீனரிஸில் எந்த நேச்சுரல் சீனரி அடிக்கடி எடுப்பீங்க
0: போட்டுங்க
1: தாராளமா வாங்க நாங்களும் அதுக்கு தான் காத்துட்டு இருக்கோம் சரியா நன்றி சாரா மீண்டும்
0: கனெக்ட்
1: பண்ணுங்க சூப்பர் போடுறீங்களா ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ சாரா கான்ஃபரன்ஸ் கனெக்ட் பண்ண தெரியலையா நான் வேணா சொல்லி தரட்டுமா உங்களுக்கு
0: என்னாச்சு
1: கனெக்ட் பண்ணிட்டீங்களா
0: பண்ண ட்ரை பண்ணேன் முடியல
1: நீங்களே தான் எனக்கு இன்னொரு தடவை வரீங்க இருங்க ஹலோ ஹலோ தட்ஸ் ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் இப்போ வந்து நீங்கள் எப்படி கான்ஃபரன்ஸ் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கால் பண்ணணும் அங்கே ஆட் கால்னு சைடில் ஒன்று வரும் அந்த ஆட் காலை கிளிக் பண்ணி அவங்களுக்கு கால் பண்ணால் அவங்க பிக் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ரெண்டு சிம்பிள் தலை சிம்பிள் மாதிரி காட்டும் கனெக்ட் பண்ணுறதுக்கு டுகெதர் அதை கிளிக் பண்ணால் அது அப்படியே கான்ஃபரன்ஸாக கனெக்ட் ஆயிரும் அவ்வளோதான் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் ஓகே பரவாயில்ல ரொம்ப நீங்கள் முயற்சி எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சாரா ரொம்ப நன்றி நீங்க அந்த முயற்சி எடுத்ததுக்கு சரியா
0: நன்றி
1: மீண்டும் சந்திப்போம் விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம்
2: வணக்கம் நான் ஜே பரமநாதன் ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட் பிராம்ப்டன் மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா நம்பிக்கையுடன் அழைங்க
3: 416-700-2222 416-700-2222 J.CA வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
4: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
3: 905-417-6069.
4: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000, mymechanicauto.ca.
5: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
4: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD-யில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. நேரம் சரியாக 9:38 ஆகுது. டொரண்டோ உடைய தற்போதைய வானிலை 13°C இருக்கு. ஆனால் ஃபீல்ஸ் லைக் 11 தான். ஆனால் இன்றைக்கி இருக்கிறதுலே அருமையான ஒரு காலநிலை. எப்படி நம்ம மதன் சொன்னாரோ, சுவிட்சர்லாண்டில் இருக்கிற மாதிரி கரெக்ட். இன்றைக்கி 19 degrees தான் ஹை. அதனால் உங்களுக்கு அப்படியே சில்லுன்னு இருக்கும். ஆக்சுவலி 21 degrees வரைக்கும் போகுது இன்றைக்கி ஈவினிங். பட் இந்த ஒரு மாதிரி வெளியிலேயே வெளியில் போகும்போது வெயிலும் அடிக்கும், ஆனால் ஏசி போட்ட மாதிரி இருக்கும். சூப்பரான ஒரு வெதரில் நீங்கள் அப்படியே வெளியில் ஒரு வாக் போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற சொல்லிவிட்டு. இன்றைக்கி சின்ன ஒரு சேலஞ்ச், ஒரு டாஸ்க் ஒன்று போயிட்டுருக்கு. தலைப்பும் இருக்குது. தலைப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் அடிக்கடி எடுக்கிற, நீங்கள் ஒரு இயற்கை ஃபோட்டோகிராஃபராக அப்படின்னு. இன்றைக்கி வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபி டே, அதுவும் செலப்ரேட் பண்ணுறதுனால என்ன அதிகமாக நீங்கள் புகைப்படங்கள் எடுப்பீங்க? முதல்ல செல்ஃபி எடுக்கிறது பிடிக்குமா உங்களுக்கு? இல்லை அதிகமாக நீங்கள் டக்கு டக்குன்னு ஃபோன் எடுத்து ஃபோட்டோ எடுக்கிற விஷயங்கள் எதுவாக இருக்கும்? நீங்கள் உடனே ஒரு மொமெண்ட் அழகாக இருந்தால் அதை கேப்சர் பண்ண விரும்புவீங்களா? ஃபோட்டோகிராஃபி எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய சைல்ட்ஹுட்லேயே நீங்கள் எடுத்த முதல் புகைப்படம், இல்லைனா உங்களுடைய ரொம்ப பிடித்த, எவ்வளோ நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும் உங்ககிட்ட, ஆனால் ஒரே ஒரு ஃபோட்டோவை மட்டும் டு த ஹார்ட் அப்படியே ரொம்ப கனெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஐயோ, இந்த ஃபோட்டோ பொக்கிஷம் எனக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பொத்தி பாதுகாக்கிற ஒரு புகைப்படம் என்ன அப்படிங்கிறது என்னோட ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லை, இந்த டாஸ்க் தான் ரொம்ப முக்கியம். டாஸ்க் என்ன அப்படின்னா, எனக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆட் கால் போய் இன்னொரு நபரை நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க. கான்ஃபரன்ஸில் நாங்கள் 3 பேசலாம். நம்ம 3 பேசி அவங்களுக்கு பிடித்த பாடல் ஒன்று நான் இப்போ கேட்பேன். அவங்க சொன்னால் அவ்வளோதான், அதோட முடிஞ்சது. அப்போ ஜஸ்ட் ஒரு நெட்ஒர்க்கிங் மாதிரி தான், ஒரு நண்பரை பேச வைக்க போகிறோம். அதுதான் நம்மளுடைய டாஸ்க். நம்மளே பேசியிருந்தா எப்படி, நம்ம நண்பர்களை பேச வச்சா நல்லாயிருக்கும்ல? அதுக்காக தான் இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
6: ஹலோ,
1: ஹலோ, வணக்கம் ஈசன்.
6: வணக்கம், வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் ஈசன். காலை வணக்கம் உங்களுக்கு.
6: காலை வணக்கம்.
1: நீ எப்படி இருக்கீங்க? ஃபுல்லா உங்களுக்கு பயங்கர ஜாலியா போயிருக்கு உங்களோட ஆனிவர்சரியெல்லாம்.
6: ஓ, அந்த மாதிரி?
1: அப்படி சிறப்பா இருந்தது. சூப்பர், வாழ்த்துக்கள் மறுபடியும்.
6: நன்றி, நன்றி.
1: இன்னைக்கு யாரையாவது கனெக்ட் பண்ண விரும்புறீங்களா ஈசன்? யாரையாவது ட்ரை பண்ணலாமா?
6: இதுவரைக்கும்
1: வராத ஆட்களா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கும் பயங்கர ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இல்லையா?
6: ஓகே,
1: அதுக்காக தான். சூப்பர், கனெக்ட் பண்ணுங்க, பேசிடுவோம். ரெட்டி,
6: ஓகே.

0: You have finished recording. You may hang up.
1: Just miss it. Super, ஆனா ட்ரை பண்றீங்களே, இதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் ஒரு டாஸ்க் அப்படின்னு கொடுத்தா இதையே நாம வந்து ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஓப்பனாக அதை வந்து நீங்கள் அந்த விஷயத்தை எடுத்து செய்யறது வந்து ஒரு அதுக்கு ஒரு மனசு ஒரு தைரியமாக வேணும். கலக்குறீங்க ஈசன், வாய்ப்பே இல்லை. யூஆர் த பெஸ்ட் நைஸ். ஏன்னா புது புது விஷயங்கள் எப்பயுமே தரும்போது இந்த நம்ம சமுதாயம் எப்படின்னா புதுசாக ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணால் முதல்ல வந்து ஐயோ இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, இதுவா இதெல்லாம் செட்டே ஆகாது, இதுவா இது விளங்காது, அந்த மாதிரி தான் வந்து முதல்ல சொல்லுவாங்க. பட் அதை ஆதரவு கொடுத்து அதை வந்து பண்ணுறதுக்கு வந்து ஒரு மனசு வேணும். ரொம்ப நன்றி அதுக்காக. ஆ, ஒன் மோர் ட்ரை பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம்.
2: ஹலோ
1: ஹலோ
2: ஹலோ,
1: வணக்கம்.
2: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கேன். உங்க என்னுடைய பேர் ஆர் ஜே ராஜ், நான் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இருந்து பேசுறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க பேர் என்ன?
2: நான் நல்ல சுகமா இருக்கேன். என் பேர் ரோய்.
1: ஜாய்.
2: நான் ரோய். ரோய். ஆர்
1: ராய். ராய். ஓகே. ஹாய் ராய், எப்படி இருக்கீங்க?
2: அழகான
1: ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கோம்.
2: நல்ல விஷயம்.
1: ஆமா, நீங்க வந்து கல்யாணத்துக்கு ரெடி அப்படின்னா அந்த பொண்ணு ரெடி. என்னுடைய புரோக்கர் ஃபீஸ் மட்டும் ஒரு 10% கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பொண்ணுடைய போட்டோவை அனுப்ப சொல்கிறேன் இப்போ. ஈசனை
2: பரவாயில்ல, நீங்கள் சீதனம் வாங்கிட்டாங்களும் நான் ஃபீஸ் தேவையில்லை, சீதனத்தை உங்கள்கிட்ட அப்படியே வாங்கிட்டேன். கும்பல இருந்தால் சரி.
1: சூப்பர். ஈசனுடைய நண்பர் ஈசன் மாதிரியே ஜாலியாக பேசுகிறார். வெரி குட் ராய், வெல்கம் டு த ஷோ. இதுதான் முதல் முறை உங்கள் கிட்ட நான் பேசுகிறேன் ரைன்.
2: யா யா, இதான். ஆமாம்,
1: நீங்கள் ஆனால் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்பீங்களா? உங்களுக்கு மிகவும் பிடித்த விஷயம் என்ன?
2: பிடிச்ச விஷயம் நல்லா கதைப்பார்.
1: நீங்க வந்து இந்த டாஸ்க்ல ஈசன் தான் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, மற்றவங்களை கனெக்ட் பண்ண முடியல. பட் இந்த டாஸ்க்ல முதல்ல நீங்க கனெக்ட் பண்ணது நீங்க தான். சோ அதனால வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: தேங்க்யூ சோ மச்.
1: சிறப்பு. உங்களுக்கு வந்து அடுத்தது குலுக்கல் முறையில் வந்து ஒரு ஷோவுக்கான டிக்கெட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.
2: July 4
1: நடைபெற ஆண்ட்ரியா அண்ட் சின்மை இங்கே கனடாவில் வந்து விட்பியில் இருக்கிற கனடா ஈவெண்ட் சென்டரில் பாட போகிறாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு ஒரு லக்கி ட்ரா டிக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த டிக்கெட் கிடைச்சி அப்படின்னா ஈசனுக்கு நான் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவேன். நன்றி ராய் இணைந்தமைக்கு. நன்றி. நன்றி ஈசன். பாட்டு கேளுங்க. கேளுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: பருத்தி வீரன் படத்துல இருந்து ஐயோ.
1: ஓ ராய், உங்களுடைய விருப்ப பாட்டா? பருத்தி வீரன் படத்திலிருந்து ஐயையோ. எதுக்காக இந்த பாட்டு?
2: நல்ல பாட்டு, எனக்கு பிடிக்கும்.
1: ஓ, ரொம்ப பிடிக்கும். நான் கூட யாருக்கும் டெடிகேட் பண்ண விரும்புறீங்களோன்னு நினைச்சேன்.
2: நான் இனி உங்களை நம்பிட்டான் இருக்க போறேன். நீங்க தான் பாக்கணும்னு சொல்லிட்டீங்க பொம்பல.
1: ஆமா, கண்டிப்பா உங்களுக்காக அருமையான ஒரு வரன் பார்த்து தர்றது என்னுடைய பொறுப்பு. எந்த மாதிரியான பொண்ணு எதிர்பார்க்கறீங்க மிஸ்டர் ராய்?
2: பொண்ணு கிடைச்சாலே சரிங்க. 90s தானே.
1: என்ன பொசுக்குன்னு இந்த கண்டிஷன்ல இப்ப வந்து படிச்சிருக்கணும், வேலைக்கு போகணும், இந்த ஆட்டிடியூட்ல இருக்கணும், நீளமா முடி இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லையா? ஏதாவது ஒன்று ரெண்டு கண்டிஷனை போடுங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ராய் கேட்ட அந்த பாடல் கொஞ்ச நேரத்தில் வரும். நன்றி ஈசன், சூப்பர். இந்த டாஸ்க் நீங்க ட்ரை பண்ணதுக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் தவம், காலை வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உங்களுக்கு வந்து இன்னைக்கு என்ன நிகழ்ச்சியில டாஸ்க் ஓடுதுன்னு தெரியுமா? உங்களுக்கு வந்து இப்ப கஸ்தூரிக்கு கால் பண்ணி எங்களுக்கு கனெக்ட் பண்ண போறீங்க. எனக்கு வந்து இப்ப உங்ககிட்ட இருக்கிற போன் நம்பர் லிஸ்ட்ல
2: அவாக்கு எங்களுடைய இலங்கை அரசியல் முழுக்க எல்லாம் தெரியும். அதுக்காக தான் அரசியல் அரசியல் கொஞ்சம் தெரியும். ஈடுபாடு இருக்கு, அதுக்காக விருப்பமா மரி பண்ணாக்கும் போதில் எனக்கு அவா தெரியும்.
1: சூப்பர். மரி பண்ணதுக்கு அப்புறம் அவ்வளவா டச் இல்லை உங்களுக்கு, கோச்சுக்கிட்டீங்க. ரைட், சரி பரவாயில்ல, இந்த டாஸ்க் விடுவோம். என்ன பாடல் உங்களுக்கு கேட்க விருப்பம்?
2: நீ இந்த ஊரு நான் இந்த ஊரு முகவரி தேவையில்லை. விஜயந்தி ஆட்சியில் அவர் லஞ்சம் இல்லாம போலீஸ்கார் வருதும் லஞ்சம் முண்டையெல்லாம் வருதும் லஞ்சம் முண்டையெல்லாம் பான் படாகவும் போடலாம்.
1: ஆமா, ஆக்சுவலி செமையா தான் பண்ணிட்டு இருக்காரு, நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. உண்மையிலேயே வந்து மாற்றம் வரணும் அப்படின்னா இந்த மாதிரியான சில டாஸ்க் எல்லாத்தையும் வந்து எடுக்கணும் அப்படிங்கறத முக்கியம். யாராவது லஞ்சம் வாங்குறத வீடியோ எடுத்து வீடியோ ப்ரூஃபா அனுப்புனாங்கன்னா அவங்களுக்கு வந்து 100,000 ரூபாய், இப்ப 10,000 ரூபாய், அந்த மாதிரி நிறைய ஸ்கீம் எல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. யாராவது எங்கேயாவது வந்து சட்டத்தை மீறியோ இல்லை சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை பயன்படுத்தி வந்து ஏதாவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா அதை உடனே வீடியோ ப்ரூஃபாக எடுத்து அனுப்புறவங்களுக்கும் வந்து தக்க சம்மானம் வழங்கப்படும்ன்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரொம்ப கிரியேட்டிவாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எஸ் எஸ் சிறப்பு, நன்றி. நீங்கள் உங்களுக்கு கேட்ட நீ இந்த ஊர் பாட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துடும், சரியா? நன்றி, நன்றி, மீண்டும் சந்திப்போம். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.

0: ஈவன் மெட்டாகவே எல்லாம் அப்படி இல்லைங்க அப்படி இல்லைங்க எல்லாம் சொல்லி எடுப்பேன். அதே மாதிரி என்னையும் எடுக்கிறது விருப்பம் தான் அப்படி எனக்கு விருப்பம் இல்ல. நான் மெட்டாகலையும் நீங்க எப்படி பாருங்க அப்படி பாருங்க எல்லாம் சொல்லி எடுக்கிறதெல்லாம் விருப்பம் அந்த வித்தியாசமான ஷோட்டுகள் எடுக்க விருப்பம்.
1: சூப்பர். நீங்க போட்டோகிராஃபியில இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கான காரணம் அதிகமா நீங்க போட்டோகிராஃபில ட்ரை பண்ற விஷயங்கள் இது? இப்ப சில பேர் வந்து இந்த பேர்ட் போட்டோகிராஃபி மட்டும்தான் ரொம்ப விரும்புவாங்க, அனிமல் போட்டோகிராஃபி இல்ல நேச்சர் இல்லைன்னா போர்ட்ரேட்ஸ் இல்ல பில்டிங்ஸ் அந்த மாதிரி.
0: எனக்கு நேச்சர் தான் கூட விருப்பம்.
1: ஓகே, எனிதிங் எது இயற்கை சார்ந்த எதுவா இருந்தாலும் ஓகே.
0: அதுவும் விருப்பம்.
1: ஓகே, இன்னைக்கு ஒரு முக்கியமான டாஸ்க் ஒன்னு ஓடிட்டு இருக்கு.
0: யா போயிட்டு இருக்கு தான். பார்த்தேன் கேட்டேன். எஸ்
1: யா, யாரையாவது ட்ரை பண்ண கால் பண்ணி ட்ரை பண்ண போறீங்களா?
0: ட்ரை பண்ணலாம். அதான் நான் இப்ப நார்மலா முந்தைய இருக்கா கனெக்ட் பண்ணீங்க, நான் அப்படி கனெக்ட் பண்ணி கதைக்கிற கூடாது. இப்ப பாக்குற அந்த பிளஸ் சைனே இந்த போன்ல காணையில பாத்துட்டு இருக்கேன்.
1: ஐயோ, இல்ல நீங்க கால் அடிச்சாலே வந்து லெப்ட்ல டாப் கார்னர்ல அது வந்து பிளஸ். ஆமா, ஆட் ஆட் கால்னு சொல்லி வரும்.
0: இல்ல நார்மலா இந்த கீபேட்லயே கீழே இருக்கிறது இல்ல, அதுல அந்த மெர்ஜ் பண்ற மாதிரி ஒரு சைன் வந்து வரும்.
1: ஆமா, மெர்ஜ் பண்ற மாதிரி வரும். அது வந்து கால் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் மெர்ஜ் வரும்.
0: அப்படியா வரும்?
1: ஆமா, கால் எடுத்த உடனே வராது. இன்னொரு கால் நீங்க கனெக்ட் பண்ணும்போது தான் ஃபர்ஸ்ட் வந்து ஆட் கால் வரும். ஆட் கால் வந்து அவங்களும் பிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா மெர்ஜ் கால் வந்து வரும். மாறும், மெர்ஜா மாறும்.
0: ஒவ்வொரு
1: வேற மாதிரி நீங்க கால் பண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து மெர்ஜ் கேக்கும். பண்ணுங்க. சூப்பர். Let's see.
0: உங்களுக்கும் தெரிஞ்ச ஒரு ஆள் தான், ஆனா அவருக்கு நான் அப்படி சொல்லாமலே கலக்கம்.
1: ஓகே, பேசிரும் அவங்க கிட்ட. ஓகே,
2: ஹலோ.
0: ஹாய்
2: ஹாய்,
0: என்ன இருக்குது? மார்னிங், என்ன இருக்குது?
1: உங்களுக்கு ஆப்ஷன் ஏ பிரகாஷ்ராஜ், ஆப்ஷன் பி சாய் அபியங்கர், ஆப்ஷன் சி விஜய், ஆப்ஷன் டி
2: என்ன?
1: சூப்பர். வணக்கம், என்னுடைய பேர் ஆர்ஜே ராஜ், நான் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியில இருந்து கால்
2: பண்றேன்.
1: நல்லா இருக்கேன். உங்க பேர்?
2: என்னுடைய பேர் நந்தினி.
1: நந்தினி, ஹே நாண்டி, வாட்ஸ் அப் நாண்டி?
0: நாண்டி,
1: இப்ப வந்து ஒரு முக்கியமான டாஸ்க் தாரணிக்கு கொடுத்து. சாரி சாரி, நீங்க பேசுங்க. நீங்க வந்து இன்னைக்கு முக்கியமான ஒரு டாஸ்க் இது. என்ன டாஸ்க் அப்படின்னா வந்து தாரணி வந்து திடீர்னு ஒரு ஒரு அர்ஜென்ட் சுச்சுவேஷன்ல இருக்காங்க. உடனே வந்து ஒரு $1,000 வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அவங்களுக்கு, இ டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னாங்க. அப்படி கேட்ட உடனே யார் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னு கேட்டிருந்தேன். அதனால இப்போ நீங்க தான், நாண்டி தான் வந்து இ டிரான்ஸ்ஃபர் பண்ண போறது. டக்குன்னு ஒரு $1,000 டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்க. பண்ணிடுவீங்களா?
2: சும்மா
1: ஜஸ்ட் பிராங்க் கால் தான். இப்போ பிரச்சனை, நீங்கள் வந்து எடுப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிச்சோம், உடனே நீங்கள் எடுத்துட்டீங்க. ஸோ உங்களுடைய நட்பு எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்றது தெரியுது எங்களுக்கு.

0: அந்த தைரியத்தில் தான் கூப்பிட்டுருக்காங்க. சூப்பர். உங்களுடைய இந்த நட்பு நீடூழி வாழ்க அப்படின்றத சொல்லிட்டு, நந்தினி உங்களுடைய விருப்ப பாடல் ஏதாவது கேட்டீங்க அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக அதை தர்றோம்.
1: விருப்ப பாடலாம்?
0: ஆமாம். கணவனும் மனைவியும் ஒரே பாட்டு தானா? ஆமா. ஓ யா, ஓகே, வைஃபுக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லி. ஓகே ஓகே.
1: வசனங்கள்
0: நல்லா இருக்கு, நீங்க கேட்க ஆசைப்படுறீங்க. சூப்பர், ரொம்ப ரொம்ப நன்றி நந்தினி, நீங்க கால் பண்ண உடனே எடுத்ததுக்கு, எங்களோட பேசினதுக்கு நன்றி. இப்ப கடைசியா ஒரே ஒரு கேள்வி, தாரணி கிட்ட உங்களுக்கு மிகவும் பிடித்த குணம் இல்ல, மிகவும் பிடித்த விஷயம் என்ன?
1: தாரணியா? தாரணிட்ட வந்து உடனே யாரும் என்ன கேட்டாலும் செய்வாங்க.
0: அப்படியா? போன வாரம் நான் ஒரு 500 கேட்டேன், தரலையே. சூப்பர், தேங்க்யூ தாரணி, சிறப்பா நீங்க இந்த விஷயத்த உடனே அதை ஆக்டிவா வந்து பண்ணதுக்காக நன்றி.
2: நன்றி, நன்றி, வணக்கம்,
0: நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம்.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. நேரம் சரியாக 10:01 ஆகுது. ஒரு முக்கியமான ஒரு டாஸ்க் ஒன்று, ஒரு சேலஞ்ச் ஒன்று ஓடிட்டு இருக்கு. இது கண்டிப்பாக பண்ணணும்னு அப்படின்றலாம் இல்லை, நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றதான் என்னுடைய விருப்பம். ஒரு நண்பர், உங்களுடைய காலை எடுக்கிற ஒரு நண்பரை எங்கள் கூட கனெக்ட் பண்ணி பேச வைக்கலாம். அது வந்து அவங்களுடைய டெபியூ காலை, ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து சேமாரில் பேசுகிற நபராக இருந்தால் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்பொழுது இணைப்பில் இருக்கும், அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
4: வணக்கம்
3: எழில், நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஆனா குரல் வந்து எப்பயுமே எழில்து வந்து முதல்ல இவ்வளவுதான், அப்படியே பாவமா சாஃப்டா அப்படிதான் இருக்கும். அப்படித்தானே? அவ்வளோ அப்படிதான், அவ்வளோ சாஃப்டா நீங்க பேசுவீங்க. இதுக்கு மேல சத்தமா பேச முடியாது உங்களால, இல்லையா? ஓகே எழில், இன்னைக்கு இந்த டாஸ்க்ல நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண விருப்பமா? யாரையாவது கனெக்ட் பண்ணலாமா? அடிச்சு பாக்குறீங்க, ட்ரை பண்றீங்க. பண்ணலாம். யாருக்கு அப்படின்னா, நம்ம அதை ஒரு பிராங்க் கால கூட மாத்தலாம். யார் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு
4: சொன்னீங்கன்னா?
3: உங்க ஃப்ரெண்ட் தான். நான் வந்து என்ன பண்ண போறேன், எழில் வந்து இப்போ எங்கேயாவது இருக்காங்க, நீங்கள் வந்து பிக் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவா? புரியல,
4: என்னது?
3: ஆமாம், அதான் அவங்க வந்து எதுவும் முடியல இல்லை எதா. சரி வேண்டாம், ஃபர்ஸ்ட் காலில் அவங்க எதுக்கு இவ்வளோ ட்ரபிள் கொடுத்துக்கிட்டு, சும்மா ஜென்ரலாக ஜாலியாக பேசிடலாம். ஓகேவா, கனெக்ட் பண்ணுங்கள்.

0: ரொம்ப சின்சியராக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நபர் யாருன்னு தெரியல, மாட்டினா நல்லா இருக்கும். ஹலோ ஹலோ எழில், நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணுமே கேட்கல.
1: என்னது?
0: ஐயோ ரொம்ப கட் ஆகுது எழில், உங்களுடைய நெட்வொர்க் என்னது? நெட்வொர்க் முதல்ல மாத்தணும், அந்த நெட்வொர்க் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. என்னது, என்ன சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? எடுக்கலையா அவங்க? அவங்க கதைக்கிறது எனக்கு கேட்கலையா? நீங்க மர்ஜ் கால் ஒண்ணு இருக்கும், அதை கிளிக் பண்ணாதான் அது மர்ஜ் ஆகும்.
1: போனா
0: இன்னொரு காலர் இருந்தா சைடுல ரைட் சைடுல டாப்ல வந்து ரெண்டு மூஞ்சி மாதிரி ஒன்னு ஒரு ஐகான் ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணா அது வந்து எல்லாரையும் மெர்ஜ் பண்ணும் ஒரே காலில். இல்ல கான்ஃபரன்ஸ்னு கேட்கும், அது கான்ஃபரன்ஸ் இப்ப கேக்குறது இல்ல, அந்த அந்த ஐகான் மட்டும்தான் வரும் இப்போ. அதுக்கெல்லாம் திரும்ப ட்ரை பண்ணுறீங்களா? இல்லை அந்த அந்த டெக் சைடு வந்து உங்களுக்கு அது சப்போர்ட் பண்ணல அப்படின்னாலுமே நோ ப்ராப்ளம். ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலி யா எழில், உங்களுடைய ஃபோனில் அதிகமாக இருக்கிற புகைப்படங்கள் என்னது? என்னது ஆ இயற்கை தவிர ஆ கிட்ஸோட பிக்ஸ். ஓகே,
1: நான் என்ன செய்வேன்னு சொன்னா, ஜனவரி டு டிசம்பர் எவ்ரி ஃபர்ஸ்ட் டேல வந்து ஒரு இடத்துல ஸ்பெசிபிக் ஒரு இடத்தை மட்டும் கிளிக் பண்ணுவேன்.
0: ஓகே,
1: அந்த 12 மாதம் ஒரு டிஃபரன்ஸ் தெரிதன்றது.
0: வாவ், ஓகே, இது எத்தனை வருஷமா இந்த டாஸ்க் பண்றீங்க?
1: நான் இது ஒரு 20 இயர்ஸ் ஆ செய்யறேன்.
0: ஐயோ அப்படியா? அந்த கலெக்ஷன்ஸ் ஃபுல்லா அப்படியே வச்சிருக்கீங்களா?
1: என்ன
0: எழில், அட்லீஸ்ட் நீங்க பசங்களை காட்டலனாலும் நீங்க எடுக்கிற இந்த சூப்பரான ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் போட்டோஸ் வந்து நீங்க கம்பைல் பண்ணி எங்கேயாவது போடலாம்ல, மத்தவங்களும் பாப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க. அதை வேணா எடிட் பண்ணி கொடுக்கணும்னா சொல்லுங்க, நான் வேணா ஹெல்ப் பண்றேன். நீங்க சும்மா இந்த கேப் கட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு, அதுல எல்லா போட்டோவையும் போட்டு அதுவே கடை கடை கடைன்னு அந்த டிரான்சிஷன் போட்டுருவோம் லைன் அப் பண்ணி. ஆமா,
1: அதே வந்து ஸ்பெஷலா அந்த ஸ்னோ வரைக்கும் சன் இருக்கு வந்த டே மார்னிங்ல எடுத்தா ஒரு வடிவ அவ்வளவு அழகா இருக்கும்.
0: சூப்பர்,
1: வெள்ளியா இருக்கே கிளமையில சன் பிரிவேக்கில
0: என்ன பாடல் கேட்கலாம் உங்களுக்காக எழில்?
1: ஜூன்
0: போனா அந்த பாட்டா வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம் ரவிசங்கர் சார், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சிறப்பு. எங்கேயோ டிராவல்? டிராவல் இல்லையா? ஓ, பிளான்ட்ல இருக்கீங்களோ? ஓகே ஓகே, அதான் சத்தம். ரைட், இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு டாஸ்க், ரெஃபர் ஃப்ரெண்ட் மாதிரி ஒரு டாஸ்க் போயிட்டு இருக்கு. புதுசு, நான் வந்து கேட்டதே இந்த கண்டிஷன்ல, இது வரைக்கும் சிஎம்ஆர்ல பேசாத நேயர்களா இருந்தான் பெட்டர்.
2: அதனாலதான் என்ன கூப்பிட்டாங்க புரியல, என்ன உங்களுக்கு டாபிக் புரியல நினைச்சேன் நானு.
0: சூப்பர். உங்களையே கூப்பிட்டு எங்களை வந்து புதுசா மறுபடியும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு பிளான்
2: பண்ணிருக்காங்க. நான் தினம் ஆதர் வைக்கிறேன்.
0: அதான் கரெக்ட். அட்டெண்டன்ஸ் போடுறவங்களுக்கு எதுக்கு அறிமுகம்? நீங்க இன்னைக்கு அந்த டாஸ்க் ட்ரை பண்ணலாமா? உங்களுடைய ஓகே சிறப்பு. ஓகே
2: ஆட் பண்றேன்.
0: ஆட் பண்ணுங்க கண்டிப்பா.
2: ஒரே நிமிஷம்.
0: யா வி வில் வெயிட்.
2: அவங்கள கூப்பிடுறேன் அனுப்புவோம்.
0: யா ஷூர்.

0: Hello?
1: Yeah. Hi.
2: Hey. Hi. How are you?
1: Yeah, good. Sweet Abby?
2: You find... Okay, who's this? Guess. Sri Devi.
1: Huh?
2: Sri Devi.
1: Sri Devi. No, it's not
2: no,
1: Sri Devi.
2: I'm not Sri Devi. Don't you remember me? I'm your best friend. Find out. Guess. You have three options.
1: What's all options?
2: You can guess three times.
1: I think it's Ravi.
2: Sorry?
1: It's Ravi, maybe.
2: Ravi?
1: Sridevi or Ravi?
2: Sridevi or Ravi, okay, no. Wrong answer.
1: Okay.
2: The last guess.
1: No more guess.
3: Hi, நான் வந்து RJ ராஜ் CMR தமிழ் ஹெச்கில இருந்து
1: பேசுறேன்.
3: ஒரு சின்ன டாஸ்க் ஒன்று. We are just playing a fun game. அதில் வந்து உங்களுடைய நண்பர்கள் யாரையாவது வந்து CMR-க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த கேம். உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? தமிழ் பேசுவீங்கல்ல?
1: நந்தினி.
3: மறுபடியும் ஒரு நந்தினி. ஏற்கனவே இதே மாதிரி இன்னொரு நந்தினியும் கனெக்ட் பண்ணாங்க. நந்தினி, வெல்கம் டு தி ஷோ. நந்தினி, இன்னைக்கு உங்களுடைய நாள் வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு CMR சார்பாகவும் நாங்க வந்து விஷ் பண்றோம். நந்தினி, உங்களுக்கு ரவிசங்கரை எத்தனை வருடமாக தெரியும்?
1: 14 years.
3: தெரியும். ஓகே, உங்களுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ரவிசங்கர் கிட்ட உங்களுக்கு மிகவும் பிடித்த விஷயம் இல்லை, மிகவும் பிடித்த குணம்
1: என்ன?
3: Always appreciate. எது பண்ணாலும் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவார்.
1: ஓகே, very helpful.
3: Very helpful. ஓகே, நைஸ். இன்னைக்கு நந்தினி, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எங்களுடைய நிகழ்ச்சிக்கு இணைந்திருக்கீங்க, அதனால ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் இந்த CMR சார்பாக. உங்களுடைய ஃபேவரட் பாடல் ஏதாவது நீங்க கேட்டீங்க அப்படினா நாங்க அது உங்களுக்காக தரோம்.
1: நோ
3: ப்ராப்ளம், நீங்க டைம் எடுத்து சொல்லலாம். ஏதாவது ஒரு ரீசன்ட் டைம்ல நீங்க லூப்ல கேக்குற ஏதாவது ஒரு பாடல் இருந்தா நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு அந்த பாட்டு பிடிக்குமா? அது வந்த பறவை போல.
0: ஹலோ,
3: எஸ், நானும் லைன்ல தான் இருக்கேன்.
1: I know it.
0: நந்தினி, என்னோட மனைவி நினைச்சிட்டு ஸ்ரீதேவின்னு கேக்குறாங்க.
3: ஆமா ஆமா, ஆனா ஸ்ரீதேவியோட வாய்ஸ் இன்னும் நல்லா இருக்கும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி கேவலமா இருக்காதுன்னு அவங்களுக்கு
1: கண்டுபிடிச்சிட்டாங்க.
3: வேற யாருன்னு கெஸ் பண்ணீங்க நந்தினி?
1: I can.
3: வேற ஒண்ணு
1: தான்
3: கெஸ் பண்ணல. ஓகே, just a prank call.
0: அவங்க நினைச்சாங்க நான் தான் கூப்பிடுறேன்.
3: இன்ட்ரெஸ்டிங், சூப்பர். இது just a fun call. Hope you have a great day, Nandini. Thank you for giving us.
0: எனக்கு நந்தினி பிடிச்ச விஷயம் என்னன்னா, வெரி டெடிக்கேட்டட். பொறுமையின் சிகரம்.
3: பொறுமையின் சிகரம். வா, ஓகே.
0: இந்த மாதிரி பொறுமையான ஒரு ஆளு நானு பார்த்ததே இல்லை. எந்த ஸ்ட்ரெஸ் வந்தாலும் ஷீ சோ கூல்.
3: சூப்பர் சூப்பர், சோ ஸ்வீட். இந்த நட்பு இன்னும் நீடூழி வாழ வளர்க அப்படின்னு CMR சார்பாக வாழ்த்திக்கிறோம். ரொம்ப நன்றி நந்தினி அண்ட் ரவிசங்கர் சார் இணைந்ததுக்கு.
1: நன்றி.
0: தேங்க்யூ நந்தினி ஃபார் பீயிங் எ ஸ்போர்ட்.
3: ஒருத்தருடைய நாள்ல வந்து அவங்க முகத்துல ஒரு சின்ன புன்னகைய நீங்க ஏற்படுத்த விரும்பினீங்க அப்படின்னா இந்த டாஸ்க் நீங்க பண்ணலாம். விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களை சந்திக்க போகின்றோம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்
3: இல்லை.
4: இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
6: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
7: என்ன பபடி இயக்கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற இந்த மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
8: உங்களுக்கு இப்பவும் ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசதியும் மெலிவா மண்டலாம் பாக்குறோம். டீன் கலி
7: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குற? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
6: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
9: 905-270-8800.
6: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
3: நேரம் சரியாக 10:17 ஆகுது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹிஸ்டரியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. சூப்பரான ஒரு வெதரில் ஃபன்னான ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுடைய நெருங்கிய நண்பர்களில் யாரோட நாள் வந்து சிறப்பிக்க விரும்புகிறீங்க அப்படின்னாலோ, இல்லை அவரை வந்து எவ்வளோ பிஸி ஸ்கெடியூல் இருந்தாலும் நம்மளை வந்து நம்மக்கிட்ட பேசினா அவங்க வந்து கொஞ்சம் ஜாலியாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிற யாராக இருந்தாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். கான்ஃபரன்ஸ் கால் போட்டு அவங்கக்கிட்ட நம்ம பேசி புதுசாக வந்து ஒரு இன்ட்ரடியூஸ் ஆக போகிறோம். ஸோ அடுத்த நேர இணைப்பில் வணக்கம். வணக்கம் ரசிகன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
10: மிகவும் நல்லதா இருக்கேன், மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறேன்.
3: சூப்பர். நிறைய புது இன்ட்ரோடக்ஷன்ஸ் எப்படி கான்ஃபரன்ஸ்ல புதுசு புதுசான ஆட்களை வந்து நாங்க கனெக்ட் பண்ணிருக்கோம்.
10: ஆமா ஆமா.
3: உங்க ஃப்ரெண்டோ ஃப்ரெண்டியோ யாரோ ஒருத்தரை கனெக்ட் பண்ணலாமா?
10: ஃப்ரெண்டோ ஃப்ரெண்டியோ இல்ல, கவர்மெண்டா வைஃபை கனெக்ட் பண்ணலாம்.
3: ஆஹா, ஏன் அப்படியா? அவங்க இது வரைக்கும் ரேடியோல கனெக்ட் பண்ணி பேசுனதே இல்லையா?
10: இன்னொரு
3: கால் போகிறது இல்லையா? ஒரு கால் பேசும்போது ஆல்ரெடி உங்க தனியா டைப் பண்ண தேவையில்ல, ஆல்ரெடி இருக்கிற அந்த நம்பரை டைல் பண்ணாலே ஓகே தான். நீங்க அதிகமா உங்க போன்ல வச்சிருக்கிற புகைப்படங்கள் என்ன?
10: புகைப்படங்கள் நான் சொன்ன தானே, அப்ப கேமரா இல்லாத காலத்திலேயே கேமரா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வச்சிருந்தார். நாங்கள் எல்லாம் காசு போட்டு சிக்னல் வாங்கி எல்லாம் அடிக்கிறது.
3: சூப்பர்.
10: அதுக்கு பிறகு அது எல்லாத்தையும் அல்பத்தான் நான் இங்க வரைக்கும் கொண்டு வந்தேன்.
3: ஓகே. நீங்க வந்து முன்னாடி வந்து கண்ணாடி போட்டுட்டு இருந்திருக்கீங்க, இப்ப வந்து கண்ணாடி போடுறது இல்ல?
10: இல்ல இல்ல, முந்தி போட்டு இடையில கலட்டி இப்ப நான் திரும்ப இப்ப போடுறேன்.
3: ஓ, மறுபடியும் இப்ப போட்டீங்களா?
10: தெரியுது. மற்றது இங்க எடுத்து கூட வச்சுக்கிறேன்னா, நான் எங்கெங்க எந்தெந்த நாடுகளுக்கு போனோம் அந்த போட்டோஸ் தான் கூட இருக்கும்.
3: கூட இருக்கு.
10: போற நாடு எல்லாம் ஒரு இடம் விடாம எல்லாத்தையுமே எடுத்து அதே போன்லயும் வச்சு நடுவில்மே இந்த ஸ்டேட்டஸ்ல மாத்தி மாத்தி போட்டு வந்துருக்கேன். ப்ரொஃபைல் பிக்சர்ஸ்.
3: இன்ட்ரெஸ்டிங். நீங்க அதிகமா இந்த ஆர்கிடெக்சர்ஸ் வந்து புகைப்படம் எடுப்பீங்க, பில்டிங் ஆர்கிடெக்சர் அந்த மாதிரியா?
10: என்ன
3: கேக்கலாம் ரசிகன் உங்களுக்காக?
10: நிமிந்து நில் படத்திலிருந்து நெகிழி என நெஞ்சம் கொண்டேன் சொல்லி அந்த பாட்டை கேட்போம். மற்றது நான் இந்த மகண்ட இதை பத்தி சொல்ல வேணும். அதாவது வந்து இப்ப ஆஸ்திரேலியன் டீம்ல இருந்தவர் வந்தாரு வேலுப்பிள்ளை, என்ன நிஷான் வேலுப்பிள்ளை, அப்ப அவரும் ஒரு முதல் தமிழனா இன்றைக்கு வேர்ல்ட் கப்ல விளையாடுற, அதே மாதிரி ஒரு முதல் தமிழனா என்னுடைய மகன் தான் இப்ப பீபால கனடாவில அந்த போடியத்துல
3: டான்ஸ்
10: பண்ணதே ஒரு முதல் ஹிஸ்டரி என்றுதான். உண்மையிலே அது ஹிஸ்டரி, ஆனா அது வெளியில வேற இல்ல, பெருசா வேற இல்ல. ஆனா இனி பேசப்படும். ஆனால் உண்மையிலேயே ஒரு இந்தியனோ வேற எந்த ஒருவருமே அந்த போடியத்துல இல்ல, அவர் மட்டுமே அன்னைக்கு ஓபனிங் செரிமனியில டான்ஸ் பண்ணிருந்தார். அது மிகப்பெரிய பெருமை. அதை தேடி தந்த
3: அதுவும் அவர் சூப்பரா டான்ஸ் ஆடினாரு, ரொம்ப நல்லா ஆடினாரு.
10: ஆமா, அவர் ராப்டர்ஸ் கூல இருக்கிறாரு. ராஜ் ராப்டர்ஸ் இருக்கறாங்க நம்ம.
3: ராப்டர்ஸோட ஷோலயே இருக்காரு. ஓகே, சூப்பர். கிரேட், ஃபேன்டஸ்டிக்.
10: பெரிய பெருமை. இதை விட அச்சீவ்மெண்ட்ஸ் ரீச் பண்ணலாண்டது என்னுடைய கருத்து.
3: கனடாவுடைய முதல் மேட்ச், அந்த மேட்ச்சில் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு கனடாவுடைய ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்தது கனடா டீமோடது. அங்கே வந்து ஓப்பனிங்கில் வந்து டான்ஸ் பண்ணுவாங்களே, ஸோ அதில் ரசிகனுடைய மகன் வந்து ஆடினார். அந்த வீடியோவை எனக்கு அனுப்பியிருந்தார், சூப்பராக ஆடினார். அந்த என்டையர் கேங்கில் வந்து இவர் மட்டும்தான் வந்து ஒரே தமிழ் ஆள் அந்த டோட்டல் டீம்லேயே, டான்ஸ் பண்ண டீம்லேயே. ஸோ அது வந்து ஒரு ப்ரைட் மொமெண்ட் எங்களுக்கும், அது ரொம்ப பெருமையாக இருக்குது. ரசிகன், நன்றி அதை ஷேர் பண்ணதுக்காக. அடுத்த நேர இணைப்பில் வணக்கம். சூப்பர் பாட்டு. கப்பலோட்டிய தமிழ் தான் அந்த படம்.
9: கப்பலோட்டிய பாரதி கண்ட கனவண்டு கூட வெறும் அந்த கனவு நினைவாகும். அவன் பாடுனதுக்கு எதிராக கருத்து சொன்னால் அவனுக்கு தடை இருக்காது. தெரிந்தன நரேந்திர மோடிய பாம்பாட்டி
3: ஆக்கினா. நீங்க எப்பயுமே
9: சொல்றது சொல்றது பிஎன்னு சொல்றதா இல்ல, பாம்பாட்டிய தான் சொல்றது. நான் தான் பாம்பு, அவர் ஆட்டவன். அதான் ஆரே படிப்பேன், நான் படிச்ச படிப்பு அகத்தியன் வைத்தியம்
3: படிச்சேன்.
9: உலகத்தையே கட்டி போட்டு வச்சிருக்கிறதும் காதுனாக
3: சிறப்பு. எல்லாத்தையும் கட்டி போட்டு வச்சுருங்க. ரொம்ப நன்றி. பாதி டாபிக் வந்து நீங்கள் பேசுகிறது எனக்கு வந்து கொஞ்சம் அப்படியே அவுட் ஆஃப் ரீச்சில் தான் இருக்குது. நெட்வொர்க்கு நல்லா எடுத்தாலும் எனக்கு இந்த பிரெயின் வந்து இவர் பேசுகிற டாப்பிக்கை கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப அப்படியே பஃபர் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா அவர் என்ன சொன்னார்ன்ற டீட்டெயிலாக உங்களுக்கு புரிஞ்சதான் ஷேர் பண்ணுங்கள். விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம்.
6: சம்மர் டைமில் ஒரு செம்ம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர். ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475-7773. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 16ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அருண், ஐயப்பராஜ் மற்றும் சௌமியா விஜய். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. நம்மளுடைய அன்பு நேயர் சத்யா இப்போ வந்து யூகேல இருக்காங்களாம். யூகேல இருந்துட்டு நம்மளுடைய சிஎம்ஆர் ரேடியோ நிகழ்ச்சியும் கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த டாஸ்க்கு. ஆனால் என்னால் ஜாயின் பண்ண முடியல, நான் இப்போ வந்து யூகேல இருக்கேன். அதனால் என்னுடைய சார்பாகவும் எல்லா நேர்கள் ஆகிய நண்பர்களுக்கும் வந்து ஒரு ஹலோ சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சத்யா, யூகேல நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்கன்னு தெரியல, என்ஜாய் பண்ணுங்கள். நாங்களும் உங்களை மிஸ் பண்ணுறோம். உங்களுடைய சார்பாக எல்லா நேயர்களுக்கும் ஒரு ஹலோவை சொல்லிடுறேன். சத்யா, நீங்கள் திருப்பி சீக்கிரம் உங்களை வெக்கேஷன்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து மறுபடியும் ஜாப்லேயும் ரீஜாயின் பண்ணிட்டு எங்களுக்கு அந்த அப்டேட்டும் கொடுக்க போகிறீங்க. சத்யா வந்து இப்போ ஒரே கோரிக்கை என்னென்னா, நீங்கள் இங்கே வந்து ஜாப் என்ன ஆக போகுது அதெல்லாம் அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ண போகிறோம் இது எதையுமே யோசிக்காமல் ஜாலியாக உங்களோட வெக்கேஷன் என்ஜாய் பண்ணுங்கள். ஃபேமிலியோடு இருக்கிற டைம் மாதிரி எதுவுமே வராது. த மோஸ்ட் ப்ரெஷியஸ் டைம் வந்து குடும்பத்தோடு இருக்கிறது தான். அதுக்காக நீங்கள் மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ் வேறு பண்ணிட்டு போயிருக்கீங்க. என்ஜாய் உங்களோட ஃபேமிலி வந்து உண்மையிலே நீங்கள் கிடைக்கிறது கொடுத்து வச்சுருக்கணும். யாருமே இதை பண்ணுவாங்களான்னு தெரியல, பட் ஆனால் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. என்ஜாய் சத்யா, தேங்க்ஸ் அந்த மெசேஜுக்கு, அந்த லவ் மெசேஜுக்கு நன்றியை சொல்லிட்டு இப்பொழுது இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
11: நீங்க
3: வந்து முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டு வைக்கலன்னா அந்த நிகழ்ச்சி வந்து அந்த அளவுக்கு மைலேஜில் ஓட மாட்டேன்.
11: ஆனா அந்த இடத்துல தான் பதவி மோகம் எல்லாரும் அந்த பிடிக்க தெரியுறாங்க, தட்டுறதுக்கு ஆள தட்ட தெரியுறாங்க, கட்டிலேயே தட்ட தெரியுறாங்க.
3: ஆமா, முதல்ல இருந்து ஆனாலும் வந்து நான்தான்டா வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி
11: இல்ல இருக்கிறாண்டான்றது ஞாபகம் இருந்தா காணும். தலை இருக்குது,
3: தலை இருக்குது, வாழ் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்ல வரீங்களா?
11: சத்யாக்காவும் சத்யாக்காக்குமாக இவர் ரெண்டு பேருக்கு மக இந்த பேட்டராப்ப போடுங்க அவமும் அங்கி ஆடட்டும் வரசுக்கு மகனும் ஆடட்டும் நீங்க
3: யாராவது இந்த டாஸ்க்கு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புறீங்களா
11: இதுக்குள்ள இன்னும் நான் போறதுக்கு நம்பர் இல்ல என்னட்ட
3: ஓ நம்பர் இல்ல ஓகே ஓகே அதனால
11: கனெக்ட் ஒரு நம்பர் தரண்டா தாங்க
3: நான் அது சரி உங்களுக்கு நம்பரையும் கொடுத்து ஒரு ஆளை செட்டும் பண்ணி கொடுத்து
11: உங்கள்கிட்ட இருக்குதானே நான் தரேன் நம்பரை தாங்கல
3: அது சரி தொழிலையே மாத்திருவீங்களே நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி உங்களோட விருப்ப பாடல்ல இப்ப வந்து முதல்ல வந்த மதன் வந்து ஒரு லேட்டஸ்ட் பாட்டு ஏதாவது கொடுங்க அப்படின்னாரு இது லேட்டஸ்ட் இல்ல பட் ஆனா நல்ல ஒரு பாட்டு நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க இந்த பாட்டு கேளுங்க

0: சாயபியங்கருடைய அந்த மியூசிக் வீடியோ பாட்டு தான் நீங்கள் கேட்டீங்க. விழி வீக்குற அப்படின்ற ஒரு அழகான பாடல், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கம்போசிஷன். இது வந்து முதல்ல அவர் வந்து இண்டிபெண்டன்ட் ஆல்பமாக வந்து போட ஆரம்பித்தப்போ போட்ட பாட்டு, அதுதான் நீங்கள் கேட்டீங்க. இது வரைக்கும் நம்மளுடைய நிகழ்ச்சியில் வந்ததே இல்லை இந்த பாட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அதை கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி இன்னொன்று சொல்லியிருந்தேன், வித்யாசாகருடைய மகனும் வந்து ஒரு பாட்டு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆல்பம்னு போட்டிருக்காரு, அதுவும் வைரலாகிட்டிருக்கு. அந்த பாட்டையும் நான் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்காக தரேன். இப்பொழுது இணைப்பில் இருக்கும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: கமாண்டோ கண்ணன், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு. இன்னைக்கு என்ன வெயில் அடிச்சாலும் கொஞ்சம் குளிர் இருக்கு. நான் ஷார்ட்ஸ் போட்டு வெளியில வந்து சிறிய பைக்கு குடுத்தலாம் மாத்திட்டு
0: வரேன். நல்ல வேலை நீங்க வெதர் பாக்கல நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஆக்சுவலி பயங்கர குளிர் காத்தாதான் இருக்க போகுது. இப்ப வந்து வெறும் 17 டிகிரி தான் இருக்கு. கொஞ்ச நேரத்தில் 21 டிகிரி வரைக்கும் போகும் ஈவினிங். 5 மணிக்கு மேல வந்து 21 டிகிரி இருக்கு. பட் இப்ப காலை நேரங்களில் 18-19 டிகிரி தான். ஏசி போட்ட மாதிரி தான் இருக்கும் வெயில் அடிச்சாலுமே.
1: இன்னைக்கு வந்து நம்ம ஒரே தங்கச்சிய மூத்த மகள் அபிஷினி சட்டாரில் இருக்கிறாங்க. பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு வீடு வந்து வாழ்த்திக்கொண்டு பிறந்த நாள் கொண்டாடுறாக்கள், திரும்ப நாள் கொண்டாடுறாக்கள் வந்து வாழ்த்திக்கொண்டு நாங்க
0: கனடா வேற கத்தாரோட
1: கதையும் கேட்கல. என்ன நம்மட மூத்த மகள் வினோகா எனக்கு வேர்ல்ட் கப் டிக்கெட் வாங்கி தந்தாங்க.
0: ஓ சூப்பர், போனீங்களா? அப்ப நீங்க போன வெள்ளிக்கிழமை
1: 11 மணிக்கே போயிட்டு நாங்க.
0: சூப்பர், நீ போன வெள்ளிக்கிழமை ஃபர்ஸ்ட் கனடாவுடைய ஃபர்ஸ்ட் மேட்ச்.
1: பிரைம் மினிஸ்டர் எல்லாம் வந்திருந்தாரு. ஸ்டேடியம் ஃபுல்லா இருந்து நாங்கெல்லாம் ஒரே அந்த நம்ம ஊர்ல நாங்க மெட்பாக்கள கத்திக்கிட்டு இருப்போம் இல்லையா?
0: ஆமா, அந்த மாதிரி கத்திட்டு இருந்தீங்க.
1: கத்திக்கிட்டு இருந்தது எனக்கு காவாஸ் நேரமும் கண்ணுல இருந்து கண்ணீர் வரக்கூடிய மகிழ்ச்சியில. ஏன்னா இது ஒரு சின்ன சின்ன நாள் இந்த பேருந்து 7 வயசுல இருக்கிறது. அப்ப இருந்து ஒரு கனவு எனக்கு வேர்ல்ட் கப் மச்சொன்னு பாக்கணும் அப்படின்னு.
0: சூப்பர், ஆனா இந்த ஃபீஃபால நிறைவேறி இருக்கு. ஆனா உண்மையில டிக்கெட்டோட விலை என்ன? $1,300
1: போட்டிருந்தாங்க.
0: அப்பா, அந்த $1,300 டிக்கெட் விலையை பார்த்த உடனே நான் வந்து கொஞ்சம் ஜர்க் ஆயிட்டேன்.
1: அவங்க வந்து மகள் வந்து கேட்டாங்க 2 மாசத்துக்கு முந்தி பாக்க போறீங்களா ஆமான்னு சொன்னேன். அப்புறம் அது போய் ஒண்ணுமே பேசல. முதலே வாங்கிட்டாங்க போல இருக்கு. வாங்கிட்டு வேர்ல்ட் கப்புக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னாங்க டிக்கெட் இருக்கு போய் பாருங்க அப்படின்னு.
0: சூப்பர், யார் உங்களுக்கு இதை கிஃப்ட் பண்ணது? மூத்த மகள் வந்து அப்பாவுக்காக கொடுத்த ஒரு கிஃப்ட். இது ஒன்னு நிஜமாவே வந்து ஒரு நெகிழ்வான ஒரு தருணம்.
1: 2வது மகளுக்கும் தெரியும், அவரும் சொல்லல. அவர் வேலை விஷயமா அமெரிக்காவுக்கும் வென்கோருக்கும் போயிருந்தா. அவர் சொன்ன 11:30 தான் வந்தா. அப்புறம் 11 மணிக்கே நான் போயிட்டு 11:30 உள்ளுக்கு போனா, ஐயோ அம்மா என்டர்டெயின்மெண்ட் பாசம் உள்ளுக்கு.
0: அந்த என்டர்டெயின்மெண்ட்ல முதல்ல ஒரு டான்ஸ் ஒண்ணு வந்தது தெரியுமா, பெருசா எல்லாம் நின்று ஆடினாங்களே ஒரு மிகப்பெரிய நடனம். அதுல வந்து ரசிகனுடைய மகனும் வந்து ஆடி இருந்தாரு.
1: அப்படியா?
0: ஆமா ஆமா, நீங்க தான் நேர்ல பாத்திருக்கீங்க. உங்களுக்கு தான் அந்த குடுப்பன
1: அது எல்லாத்தையும் அந்த டிவில காட்டினாங்க எங்களுக்கு. நான் இருந்தது அந்த மேல டாப் ரோல நல்ல வியூ. பிரைம் மினிஸ்டர் மக்கானி வந்திருந்தாரு. வந்தோடனே அவரை எல்லாம் காட்டினாங்க, டிவில எல்லாம் காட்டினாங்க. நாங்கெல்லாம் பாத்துட்டு ஒரே கத்தி கத்தி கத்தி கத்திட்டு தான் இருந்தோம்.
0: இன்ட்ரெஸ்டிங்,
1: நிறைய என்டர்டெயின்மெண்ட், நிறைய சாப்பாடு இருக்கிற இடம், நல்ல டேஸ்டான சாப்பாடு ட்ரிங்க் எல்லாம் எடுக்கலாம். அங்க உள்ளது பியர் மட்டும் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் தவிர பியர் மட்டும் வச்சுட்டு இருந்தாங்க. அங்க உள்ளுக்கு வாங்குறது நாங்க உள்ள ஸ்டேடியத்துக்கு உள்ளுக்கு கொண்டு போறோம். நல்ல என்டர்டெயின்மெண்ட், நல்லா என்ஜாய் பண்ணி மச் முடிஞ்சு மழை மாதிரி ஃபுல் ஸ்டேடியம் ஃபுல்.
0: என்ன கூட்டம் அது, வெளியில அத்தனை செலிப்ரேஷன் நடக்குது வெளியிலயும்.
1: அது பார்த்து பென்ட்வேல அந்த ஹைவே கீழே பென்ட்வேல அந்த போர்டியோ ரோட்ல இருக்க பார்க்லயும் ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட் நடக்கும். இந்த நேரம் சத்தம் பாட்டு சத்தம் எல்லாம் கேட்டு இருக்க காலை 11 மணி வரைக்கும் போட்டிட்டு இருப்பாங்க.
0: அதை
1: என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் அடுத்த நாள் வந்து நம்ம பேரன் ஜெயரன் வந்து என்னோடய தான் இருந்தார். ஒரு ஈவினிங் ரெண்டு மகள்மாரும் ஒரு பார்ட்டி போனாங்க. அப்ப என்னட்டு இருந்தாரு, இந்த வயசுலதான் தலையை வச்சு படுத்துட்டு எல்லாம் பாத்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் எந்த பாடிக்கு மேலதான் நித்த கொண்டாரு
0: தூங்கினாரு. அவருக்கு அந்த அந்த குஷன் தான் பிடிச்சிருக்குது.
1: ஆமா, அதுக்கு முதல் நான் அவருக்கு அந்த பொஸ்டன் பீஸால ஒரு ஐட்டம் அவர் விருப்பம் அங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு, ஒரு 20 minutes வாக் நடந்து போயிட்டு வர. இப்ப அவரு கொஞ்சம் வளர்ந்துட்டாரு. ஆல்மோஸ்ட் அக்டோபர் 8 மணி ஆகும் போது நிறைய கேள்வி கேட்பாரு.
0: 8 வயது ஆக போதா இப்ப?
1: இந்த அக்டோபர்ல 8 வயது ஆக போது நிறைய கேள்வி கேட்பாரு.
0: என்னென்னலாம் கேட்பாரு? என்னென்னலாம் கேள்வி கேட்பாரு? நீங்க
1: எத்தனை மினிட்ஸ் நாங்க நடக்கணும், கொஞ்சம் இன்னும் எத்தனை மினிட்ஸ் நடக்கணும், ஏன் கார்ல வர அப்புறம் அந்த டிராபிக்க காட்டினேன் பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. காரணம் ஓ அதுதானா
0: அப்படின்னு. சூப்பர்.
1: போக்குல ஒரு ரூட்ல கூப்பிட்டு போனேன், வரைக்கும் இன்னொரு ரூட்ல கூப்பிட்டு வந்து பிரிட்ஜுக்கு மேலால எல்லாம் நிறைய. இப்ப என்னன்னா இப்ப இந்த வளர்ற பிள்ளைங்க நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்பாரு,
0: ரொம்ப இன்டெலிஜென்டா கேக்குறாங்க பாரு.
1: ஆமா, அப்புறம் வீட்டுல இருக்க ஒவ்வொன்னு டைப் பண்ணுவாரு, டைப் பண்ணிட்டு மீனிங் கேட்பாரு.
0: என்னட்டு
1: சில சிலருக்கு அவருக்கு மீனிங் தெரியாது, அப்புறம் மீனிங் கேட்பாரு. ஓவர்ஃப்ளோ ஒர்க் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படி.
0: ஓவர்ஃப்ளோன்னா என்னன்னா
1: என்ன எக்ஸ்பிளைன் பண்ணட்டான் அவங்களுக்கு விளங்குற மாதிரி நாங்க எங்க பாசையை மாத்தி கதைக்கணும் இல்லையா?
0: கரெக்ட் கரெக்ட், கண்டிப்பா.
1: முதல் எக்ஸ்பிளைன் பண்ண அவரு விளங்கல. அப்புறம் நான் சொன்னேன், ஒரு பக்கெட்ல தண்ணியை ஊத்திட்டே இருந்தா வெளியே ஊத்திட்டு இருக்கா தான் ஓவர் ஃப்ளோ இருந்தா அப்படி. ஓகே ஓகே, நான் கேரிட்டு.
0: அவரோட சேர்ந்து நீங்களும் நிறைய விஷயங்களை கத்துக்கிறீங்க இல்லையா?
1: ஆமா ஆமா, எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு வர மாதிரி எனக்கு மேலே அப்படி 1 மணி வரைக்கும் படுத்து ஒன்று ஒன்றரைக்கு தான் எலும்பு நேரம், 2 மணிக்கு அவங்க வந்துட்டாங்க. ஒன்று ஒன்றரை மணிக்கு தான் எலும்பு நேரம். அது வரைக்கும் என்னுடைய நான் போன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன், போன் சில நேரம் அடிச்சு அவர் எலும்பிடுவார் அப்படி
0: இப்படின்ட்டு. செம்ம பிளெஸிங் தான் உண்மையிலேயே அவர் உங்களுக்கு. அதே மாதிரிதான் அவருக்கும் நீங்க. என்ன பாடல் கேட்க விருப்பம்?
1: பாடல் வந்து ஒண்ணு எடுத்து வச்சேன், இல்லாட்டி புது பாட்டு போட்டாலும் பரவாயில்ல. இந்த பாட்டு நான் ரொம்ப நாள் கேட்கல, ஜோடா அக்பர்ல முழுமதி அவளது முகமா கேட்கல.
0: ஓகே,
1: அதுக்கு எப்படி புது பாட்டு சேர்த்து போடுங்க. எனக்கு வேற என்ன சொல்ல மறந்துட்டேன். அடுத்து நெக்ஸ்ட் ஈவினிங் நம்ம ஃப்ரெண்ட் கால் பண்றேன்னு சொன்னாரு, ரிஷி அவர் ஸ்ரீலங்கால வீடு எல்லாம் கட்ட போறாரா, ஈவினிங் கால் பண்றேன்னு சொன்னாரு. சிஎம்ஆர்ல இருந்து ரிஷி நல்லூர் குமரன் ஓனர், அவங்க கட்டின இந்தியா வீட்டுலதான் ஒரு வீடு நாங்க வாங்கி திருக்கல் குண்டத்துல வச்சிருக்கோம். வைஃப் ஸ்ரீலங்கால இருக்காங்க, July 1st அவங்க இந்தியாவுக்கு போறாங்க.
0: சூப்பர். அப்ப அங்க நீங்களும் ஏதாவது டிராவல் பண்ண பிளான் பண்றீங்களா?
1: நாம டிராவல் பண்ண பிளான் பண்றோம், இப்ப இன்னும் டிசைட் பண்ணல. இவங்க கொஞ்ச நாள் கூட நாள் நிக்க போறாங்களா அங்க ஸ்ரீலங்கால இந்தியாலயும்.
0: ஓகே ஓகே,
1: அவங்க இந்தியா போனா இந்தியா அவங்க ரொம்ப இருப்பாங்க இந்தியால. சர்க்கிள் குண்டத்துக்கு போயிட்டு அப்புறம் டி நகருக்குலாம் போயிட்டு வரும் ரொம்ப இருபத்தான் தனியா போயிருக்காங்க. இப்ப July 1st போகலான்னு பிளான் பண்ணுவாங்க, இப்ப சொல்றாங்க July 15th. அப்பதான் நாங்க ரிஷின் அவங்களோட வீடு எல்லாத்தையும் நாங்க ப்ரமோட் பண்ண போறோம் ஆக்குக்கு வாங்குறதுக்கு. என்ன நாங்க அவருடைய இந்தியாவில கட்டின ஒரு வீட்டு தான் நாங்க வாங்கியிருக்கிறோம்.
0: ஓகே ஓகே, ஓ சூப்பர், நல்லது, சிறப்பு. ரொம்ப ரொம்ப நன்றி கண்ணன் கால் பண்ணதுக்கு. உங்களுடைய இந்த பிளிஸ்ஃபுல் ஃபர்ஸ்ட் டைம் ஃபுட் மேட்சை வந்து நேரில் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கும் நன்றி.
1: பெரிய ஒரு கனவு ஒண்ணு வாழ்க்கையிலே எனக்கு இல்ல. எங்க பிள்ளைங்க டிக்கெட் வாங்கி தந்து எங்க நாட்டுல நாங்க இருக்கிற நாட்டிலே நாங்க கனடா விளையாடுற
0: $30-$30 கிடைக்கும். நிறைவேற்றினது ரொம்ப நெகிழ்வான தருணம். சூப்பர், ஷேர் பண்ணதுக்காக நன்றி.
1: ஸ்டேடியத்தை இந்த வேர்ல்ட் கப் ஸ்டைல்ல கட்டிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. முந்தைய எனக்கு டிவில தான் பார்த்துருப்பேன். இப்ப நிறைய நிறைய விஷயம்லாம்
0: வேற லெவல்ல இருக்கு.
1: வேற லெவல்ல இருக்கு.
0: சூப்பர். ஓகே, நன்றி நன்றி கால் பண்ணதுக்காக. மீண்டும் சந்திப்போம். உண்மையிலேயே வந்து நம்ம ஊரில் இங்கே ஒரு வேர்ல்ட் கப் நடக்குது அப்படின்றது ஃபார் ஆல் ஃபுட்பால் லவர்ஸ் அப்படி பைத்திய மாதிரி உட்காந்து பார்ப்போம். இந்த எனக்கு வந்து ஜெனடன் ஜடானோடைய அந்த பிளே மேட்ச். இப்போ அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது வந்து வெறித்தனமாக பார்ப்பாங்க. அப்போ வந்து இங்கே வேறு ஊரில் மேட்ச் நடக்கிறப்ப எங்களுக்கு வந்து இந்தியாவில் இருந்தால் நம்ம பார்ப்போம். நைட்டு 2:30 வந்து மேட்ச் ஆரம்பிக்கும். அலாம் மேட்ச்சும் வந்து பார்க்குற பழக்கம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கான தருணமாக இருக்கும். பாடல்களை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 61. மடி இன்மை. மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டும்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 61. மடி இன்மை. மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர். மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர் தாம் பிறந்த குடியை மேன்மேலும் உயர்ந்த குடியாக உயர்த்த விரும்புபவர்கள் சோம்பலை அறவே விலக்கி முயற்சியாளர்களாக விளங்க வேண்டும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 16ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அருண் ஐயப்பராஜ் மற்றும் சௌமியா விஜய். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD உணவுகள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாட், திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாட், 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9393.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது வோன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222
0: சம்மர் டைமில் ஒரு செம மியூசிக் ஷோ. முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475057773. சோலன் ஃபயர் events.kilikoot.ca. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 61. மடி இன்மை. மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர் தாம் பிறந்த குடியை மேன்மேலும் உயர்ந்த குடியாக உயர்த்த விரும்புபவர்கள் சோம்பலை அறவே விலக்கி முயற்சியாளர்களாக விளங்க வேண்டும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing that. Adikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam. 416-268-0155. 416-268-0155.
7: ஒவ்வொரு
8: தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
9: Working for you.
10: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
11: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
12: நோ நோ நோ.
13: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம், 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 61. மடி இன்மை. மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர் தாம் பிறந்த குடியை மேன்மேலும் உயர்ந்த குடியாக உயர்த்த விரும்புபவர்கள் சோம்பலை அறவே விலக்கி முயற்சியாளர்களாக விளங்க வேண்டும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions, Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
4: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000. 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanல் approval creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு zero financeல் demo வாகனங்களில் 6000 வரை சர்வீப்பு. 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049
5: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 61 மடி இன்மை. மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர் தாம் பிறந்த குடியை மேன்மேலும் உயர்ந்த குடியாக உயர்த்த விரும்புபவர்கள் சோம்பலை அறவே விலக்கி முயற்சியாளர்களாக விளங்க வேண்டும்.

0: Mangista Kailasa.
1: Mangista Kangista Paya Paya. Kangista Mangista Chaya Chaya.
2: இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க.

0: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
1: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
0: உனக்கு இன்னும்

நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் மாலை நேர ஒளிபரப்பு. இன்று 15 ஜூன் மாதம் 2026 ஆண்டு திங்கட்கிழமை மற்றொரு மாலை பொழுதில் நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இப்பொழுது முதல் நேர்கள் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் 5 தொடக்கம் 6 வரை நேர்கள் விருப்பப்பாடு, 6 தொடக்கம் 7 வரை வழமை போல் கீத சந்தங்கள் திரை இலக்கிய சாகர சங்கம நிகழ்ச்சி இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து 7 தொடக்கம் 8 வரை மீண்டும் நேர்கள்

எங்களது நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். 8 மணி தொடக்கம் 9 மணி வரை உங்கள் அபிமானம் பெற்ற நில் பதில் சொல் நிகழ்ச்சி இடம்பெறும். நான் உங்களுடன் எஸ் எஸ் வாசன். நேர்கள் இப்பொழுது முதல் உங்கள் பாடல்களை கேட்டு மகிழ அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-6444-2222.

0: மனத்தியால செய்திகள்
1: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
2: G7 உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மாகானி பிரான்சின் ஏவியன் லெஸ் பெயின்ஸ் நகருக்கு பயணம் மேற்கொண்டிருக்கின்றார். வாரகிருதியில் அயர்லாந்தில் இருந்தபொழுது G7 மாநாட்டில் ஈரானுடனான மோதலே முதன்மையான விவாதப் பொருளாக இருக்கும் என்று கானி அயர்லாந்தின் செய்தி ஊடகத்திடம் தெரிவித்திருந்தார். அத்தோடு யுக்ரைன் விவகாரமும் ஒரு முக்கிய பிரச்சினையாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த ஆண்டு நடைபெறவுள்ள உச்சிமாநாட்டில் டிரம்ப் பங்கேற்க இருக்கின்ற நிலையில் கானி அவரை சந்திப்பாரா என்பது குறித்த தகவல்கள் இதுவரை வெளிவரவில்லை. நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் இறுதி நாட்களில் அரசாங்கம் 2 முக்கிய மசோதாக்களை அறிமுகப்படுத்துகின்றது. இவை தனியுரிமை மற்றும் பழங்குடியின மக்களுக்கு தூய்மையான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்வதில் கவனம் செலுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பழங்குடியின மக்களின் நிலங்களில் உள்ள நீர், குடிநீர், கழிவுநீர் மற்றும் அது தொடர்பான உட்கட்டமைப்புகள் குறித்து மசோதாவை அறிமுகப்படுத்தப் போவதாக அரசாங்கம் அறிவித்தது. கனடாவின் தனியார் துறை தனியுரிமை சட்டத்தில் நீண்டகாலமாக வாக்குறுதி அளிக்கப்பட்ட திருத்தத்தை லிபரல் அரசாங்கம் கொண்டுவரப்போவதாக அறிவித்துள்ளது. குழந்தைகளின் தரவுகளுக்கான பாதுகாப்புகளும் கனேடியர்களின் தரவுகள் கண்காணிக்கும் விலை நிர்ணயத்திற்காக பயன்படுத்தப்படுவதில்லை என்பதை உறுதி செய்யும் நடவடிக்கைகளும் அடங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. 2020 மற்றும் 2023 ஆண்டுகளில் சட்டமாக இயற்றப்படாத மசோதாக்களை அறிமுகப்படுத்திய பிறகு தனிநபர் தகவல் பாதுகாப்பு மற்றும் மின்னணு ஆவணங்கள் சட்டத்தை திருத்துவதற்கான லிபரல் அரசாங்கத்தின் 3வது முயற்சியாக இது அமைகின்றது. ஒன்டாரியோ மாகாண காவல்துறை அதிகாரி தருண் பாலியின் இறுதிச் சடங்கு இந்த வாரம் நடைபெறவுள்ளது. கடந்த வாரம் உயிரிழந்த ஒன்டாரியோ மாகாண காவல்துறை கான்ஸ்டபிள் அருண் பாலியின் இறுதிச் சடங்கு வியாழக்கிழமை மிசிசாகா விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு மையத்தில் இடம்பெற்றது. 29 வயதான பாலி கடந்த செவ்வாய்க்கிழமை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டிருந்த பொழுது தண்டபேயிலிருந்து 520 கிலோமீட்டர் கிழக்கே உள்ள வடக்கு ஒன்டாரியோவின் ஹேஸ்ட் நகரில் ஒரு வாகனம் மோதி உயிரிழந்தார். இறுதிச் சடங்கு பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்படாமல் இடம்பெறும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. ஆனால் பாலியின் குடும்பத்தினர், மற்றைய காவல்துறை அதிகாரிகள், ராணுவ உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இறுதி ஊர்வலத்தையும் இறுதிச் சடங்கையும் பொதுமக்கள் நேரில் காண்பதற்கு பிரத்யேக வழி செய்யப்படும் என்று ஒன்டாரியோ மாகாண காவல்துறை தெரிவித்துள்ளது. ஈரானின் 4 பிரதான வர்த்தக வங்கிகளின் தகவல் தொடர்பு கட்டமைப்பை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட இணையவழி தாக்குதல் காரணமாக அவற்றின் சேவைகளுக்கு தற்காலிகமாக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. எனினும் இந்த இணைய தாக்குதலின் காரணமாக வாடிக்கையாளர்களின் எந்தவொரு தரவுகளும் அல்லது கணக்கு விவரங்களும் பாதிப்புக்கு உள்ளாகவில்லை என்று வங்கி ஒருங்கிணைப்பு சேவை தெரிவித்திருக்கின்றது. ஈரானிய ஏற்றுமதி மேம்பாட்டு வங்கி பேங்க் மெல்லி, பேங்க் டெரஜராட், பேங்க் சடராட் ஆகிய வங்கிகள் இலக்கு வைக்கப்பட்டதாகவும், குறித்த 4 வங்கிகளும் பொதுவாக பயன்படுத்தும் மத்திய தகவல் தொடர்பு உட்கட்டமைப்பை இலக்கு வைத்தே இந்த இணையவழி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இணைய தாக்குதலை அடுத்து ஈரானிய வங்கி கட்டமைப்பின் தொழில்நுட்ப வல்லுநர் குழு உடனடியாக செயற்பட்டு தரவு பாதுகாப்பினை உறுதி செய்வதற்கான பாதுகாப்பு நடைமுறைகளை முன்னெடுத்தது. இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சில வங்கி சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்ததாக ரோய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. லெபனான் உட்பட மேற்காசிய பிராந்தியத்தில் நிலவும் மோதல்களை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே எட்டப்பட்டுள்ளதாக கூறப்படும் ஒப்பந்தம் குறித்த விவரங்கள் எதுவும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று லெபனான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த ஒப்பந்தத்தின் அம்சங்கள் குறித்த நிச்சயமற்ற சூழல் தொடரும் நிலையில் லெபனானின் அரசுக்கு சொந்தமான தேசிய செய்தி சேவை நாட்டின் தெற்கு பகுதிகளில் இன்று அவ்வப்போது பீரங்கி தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது. எனினும் வான்வழி தாக்குதல்கள் எதுவும் பதிவாகவில்லை என்றும், அண்மைய நாட்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது வன்முறையின் அளவு குறிப்பிடத்தக்க அளவில் குறைவாகவே காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவும் ஈரானும் இந்த வார இறுதியில் கட்டாரில் மறைமுக பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளன. சுவிட்சர்லாந்தில் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்திடுவதற்கு தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக இந்த வாரம் கட்டாரில் இருதரப்புடனும் தனித்தனியான ஆயத்த கூட்டங்கள் நடைபெறும் என்று தூதரகம் தகவல் வெளியிட்டிருக்கின்றது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் திட்டமிடப்பட்டிருக்கின்ற கையெழுத்திடும் நிகழ்வுக்கு முன்னதாக இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறவுள்ளன. உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்திற்கான முக்கிய கப்பல் போக்குவரத்து பாதையான ஹோமோஸ் நீரிணை வெள்ளிக்கிழமை திறக்கப்படும் என்றும், ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க முற்றுகையை முடிவுக்கு கொண்டுவர உத்தரவிட்டிருப்பதாகவும் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கின்றார். பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிப்பதற்கு முன்பு முடக்கப்பட்டிருந்த $12 பில்லியன் சொத்துக்களை அமெரிக்கா ஈரானுக்கு விடுவிக்கும் என்று ஈரானின் தகவல் செய்தி ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு தொடங்கும் 60 நாள் பேச்சுவார்த்தை காலத்தில் முடக்கப்பட்ட 24 பில்லியன் டாலர் ஈரானிய சொத்துக்களை விடுவிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருப்பதாக அது தெரிவித்துள்ளது. உலகக்கிண ஃபீஃபா கால்பந்தாட்டத் துறையின் குழு இ பிரிவுக்கான போட்டியில் ஈக்வடோர் மற்றும் கோட் டி ஐவரி அணிகள் மோதின. இந்த ஆட்டத்தில் எக்வடோர் அணியை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி கோட் டி ஐவரி அணி வெற்றி பெற்றது. அமெரிக்காவின் பிலடெல்பியா அரங்கில் நடைபெற்ற போட்டியில் இரண்டு அணிகளும் சம பலத்துடன் மோதிக்கொண்டன. ஆட்டத்தின் பெரும்பகுதி நேரம் இருதரப்பிலும் கோல் அடிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் பலத்த தடுப்பாட்டங்கள் காரணமாக அவை முறியடிக்கப்பட்டிருந்தன. ஆட்டத்தின் இறுதி நிமிடங்களில் 89வது நிமிடத்தில் கோட் ஐவரி அணி வீரர் அமட் டயாலோ மிக நேர்த்தியாக ஒரு கோலை அடுத்து தனது அணியை வெற்றிப்பாதைக்கு இட்டுச் சென்றார். இந்த ஒற்றை கோல் மூலம் கோட்டி ஐவரி அணி 1-0 என நடப்பு கால்பந்தாட்ட கிண்ண தொடரில் தனது முதல் வெற்றியை பதிவு செய்திருக்கின்றது.
0: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.
3: நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இப்பொழுது முதல் நேர்கள் அது விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கலாம். நேர்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ உங்களது வளமையான தொலைபேசி இலக்கம்தான் 416-6446-2222 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக அழைத்து உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். நேர்களை இப்பொழுது பல்வேறு விதமான விளையாட்டுப் போட்டிகள் உலகெங்கும் மிக சுவாரஸ்யமாக இடம்பெற்று வருகின்றன. அதில் மிக முக்கியமான போட்டியாக இப்பொழுது ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள், அது பற்றி நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் அவ்வப்போது பல தகவல்களை வழங்க இருக்கின்றோம். அதைவிட பெண்களுக்கான உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டி வேல்ஸ் மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளில் T20 கிரிக்கெட் போட்டிகள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அது பற்றிய தகவல்களையும் நாங்கள் வழங்க காத்திருக்கின்றோம். நேற்றைய தினம் பாகிஸ்தான் மற்றும் இந்தியா பெண்கள் அணிகளுக்கு இடையிலான போட்டி மிக விறுவிறுப்பாக இடம்பெற்றது. ஆக்ரோசம், மோதல், வெற்றி, தோல்வி என்று பல விடயங்கள் இருக்கின்றன. அதேபோல் இலங்கையில் நடைபெறுகின்ற 23 வயதுக்குட்பட்ட இலங்கை ஏ அணி என்று சொல்வார்கள், இலங்கை ஏ அணி, இந்திய ஏ அணி மற்றும் ஆப்கானிஸ்தான் ஏ அணிகளுக்கு இடையிலான முக்கோண கிரிக்கெட் போட்டி சுற்றுப் போட்டி இப்பொழுது சூடு பிடித்திருக்கின்றது. அது பற்றிய சில தகவல்கள். அதைவிட இப்பொழுது இலங்கை மற்றும் மேற்கிந்திய தீவுகளுக்கு இடையிலான போட்டிகள், இப்போ வங்காளதேசம் மற்றும் ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான், இப்படி பல தொடர்கள் மிக மிக சுவாரஸ்யமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவை பற்றியெல்லாம் அவ்வப்போது பேசிக்கொண்டு இன்னும் பல கனேடிய தகவல்கள், உலக தகவல்கள், இலங்கை தகவல்கள் என்பவற்றுடன் வருகின்ற 4 மணி பொழுதும் இனிய பொழுதாக அமைய இருக்கின்றது. முதலிலே நாங்கள் இலங்கையில் நடைபெறுகின்ற இலங்கை ஏ அணி மற்றும் ஆப்கானிஸ்தான் ஏ அணி, இந்திய ஏ அணி ஆகியவற்றுக்கு இடையிலான போட்டி இன்று ஒரு சலசலப்புடன் முடிவடைந்திருக்கின்றது. அந்த போட்டிகள் இந்திய மற்றும் ஆப்கானிஸ்தான் இலங்கை ஏ அணிகளுக்கு இடையிலான முக்கோண போட்டியாக நடைபெற்று வருகின்றது. இந்த போட்டி ஆரம்பத்தில் இந்திய ஏ அணி இலங்கை ஏ அணியை, நான் இலங்கை இந்திய அணி என்றே பேசுவேன், ஏ அணிகள் என்பதை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான முதலாவது போட்டியில் இந்திய அணி 8 ஓட்டங்களால் வெற்றி பெற்றிருந்தது. அதைத் தொடர்ந்து இடம்பெற்ற June 9 இந்த போட்டி ஆரம்பமானது. June 11 ஆப்கானிஸ்தான் இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி டக்ளஸ் லூயிஸ் முறையில் அந்த போட்டியை வென்றிருந்தது. அதைத் தொடர்ந்து June 13 ஆப்கான் இலங்கை அணிகளுக்கு இடையிலான போட்டியில் இலங்கை அணி அந்த போட்டியில் 8 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றிருந்தது. இதுவும் DLS முறையில் தான் அந்த வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட்டது. June 15 இன்றைய தினம் இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டி மிக விறுவிறுப்பான போட்டியாக நடைபெற்றது. இரண்டு அணிகளும் சளைக்காமல் மிகச்சிறப்பாக ஆடி வந்தார்கள். இலங்கை அணிக்கு வெற்றி வாய்ப்பு மிக கையில் அருகில் வந்தது. என்றாலும் இலங்கை அணியின் சில தவறுகள் காரணமாக அது சூப்பர் ஓவரை நோக்கி அந்த போட்டி இழுத்துச் செல்லப்பட்டது. சூப்பர் ஓவரிலும் மிக சிறப்பாக இலங்கை ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் இணைந்து 17 ஓட்டங்களை குவித்தார்கள். 6 பந்து வீச்சுகளில் 17 ஓட்டங்களை குவித்திருந்தார்கள். 10 துடுப்படுத்த ஆட வேண்டும் இந்திய அணி. முதலில் ஆரம்பத்தில் இடம்பெற்ற போட்டியில் சூரியவன்சி மிக சிறப்பாக இந்திய அணிக்காக ஆடியிருந்தார். அதனால் சூரியவன்சி தான் வளமை போலவே ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்குகின்றார். சூரியவன்சி வந்தால் நிச்சயமாக இந்தியாவுக்கு தான் வெற்றி என்று பொதுவாகவே நினைக்கக்கூடும். அப்படி ஒரு இருக்கின்ற நிலையில் இந்தியா 265 ஓட்டங்களை பெற்றிருந்தது, அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து. இது ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி என்றால் 50 ஓவர்கள் கொண்டது. அதில் மிக சிறப்பாக பல வீரர்கள் துடுப்பாடி இருந்தார்கள். இலங்கை அணி எதிர்த்து 2 துடுப்பெடுத்து ஆடியது. 265 ஓட்டங்களை 9 விக்கெட்டுகளை இழந்து 50 ஓவர்களில் பெற்றிருந்தது. இப்பொழுது போட்டி டையில் முடிவடைந்தது. சூப்பர் ஓவருக்கு சென்றார்கள். சூப்பர் ஓவரில் மிக சிறப்பாக இலங்கை அணி 18 ஓட்டங்களை இலக்கு வைத்தார். இலக்கு வைத்து சூரியவன்சி ஆட வருகின்றார். இதில் என்ன ஒரு மிக முக்கியமான விடயம் என்றால், அதுக்காகத்தான் இதை முதலில் பேச வந்தேன், மாதுளன் குகதாஸ் என்று எங்களது வடமாகாணத்தைச் சேர்ந்த மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சாளர். பொதுவாகவே இப்போது வடமாகாண வீரர்கள் பலர் இலங்கை அணியில் இடம் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகின்றன என்பதற்கு இந்த விடயம் மிக சிறந்த எடுத்துக்காட்டு. மாதுளன் குகதாஸ் வீசிய அந்த ஓவர், சூப்பர் ஓவர், மிக நிதானமாக, பவுன்சர்கள் இல்லாது எல்லாமே மிகச்சிறப்பாக வீசப்பட்ட பந்துகள், அந்த ஜோக்கர் பந்துகள் என்று சொல்வார்கள், அப்படி வீசப்பட்ட பந்துகள். கிட்டத்தட்ட மலிங்கவை அந்த மைதானத்துக்குள் நினைவூட்டியிருந்தது. போட்டிகள் டையாக முடிவடைந்தது. அந்த ஓவரில் திலக் வர்மா பல்வேறு விதமான குளப்படிகள் செய்தார் மச்சில். அந்த சூப்பர் ஓவரை மிக சிறப்பாக வெற்றி பெறலாம் என்று இந்தியா நம்பியிருந்தது, ஒரே ஒரு ஜம்பவானை வைத்துக்கொண்டு, சூரியவன்சி. ஆனால் சூரியவன்சியால் மாதுளன் அது பந்து வீச்சில் ஒரே ஒரு பவுண்டரியைத்தான் பெற முடிந்தது, நான் கோட்டத்தை தான் பெற முடிந்தது. மற்றெல்லாமே ஓடிப்பெற்ற ஓட்டங்கள். மொத்தமாக 9 ஓட்டங்களை மட்டும் அந்த சூப்பர் ஓவரில் இந்திய அணி பெற்றிருந்தது. அந்த தோல்வியை தாங்க முடியாத அவமானத்தில் கொஞ்சம் சலசலப்பு சண்டையும் மைதானத்தில் ஒரு கொஞ்சம் நெரிடல்களும் உருவாகின. என்றாலும் இதில் மிக மிக முக்கியமான பார்க்க வேண்டிய விடயம், எங்களது இளஞ்சிங்கங்கள், குறிப்பாக வடமாகாணத்தைச் சேர்ந்த இளம் சிங்கங்கள் பலர் இன்றைய போட்டியில் மிக சிறப்பாக ஆடியிருந்தார்கள். மாதுளனாக இருக்கலாம், விஜய் சாந்தாக இருக்கலாம், அதேபோல் யாழ்ப்பாண மண்ணில் பிறந்து உலகத்தையே ஒரு பக்கம் தன் பக்கம் திருப்பிய கோதாஸ் மாதுளனாக இருக்கலாம், சூரியவன்சியின் அந்த துடுப்பாட்டமாக இருக்கலாம், அத்தனையும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தபோது ஒரு மிகச்சிறந்த பந்து வீச்சாளர் என்பதை மாதுளன் எடுத்து காட்டியமை இன்று இலங்கை அணி தொடர்பான எதிர்கால வீரர்களின் தெரிவு தொடர்பில் இலங்கை கிரிக்கெட் சங்கம், இலங்கையின் கிரிக்கெட் ஒட்டுமொத்த அணியினரும் கொஞ்சம் வடக்கு பக்கம் தமது பார்வைகளை தெரிவுகளை இனி வருகின்ற காலத்திலாவது அதிகமாக கரிசனை காட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை இப்போது ஏற்படுத்தியிருக்கின்றது. என்ற வகையில் இப்போது அந்த எங்களது பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். வடகிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற, தமிழ் பேசுகின்ற 3 வீரர்கள் இன்றைய தினம் இந்த போட்டியின் வெற்றியில் மிகப்பெரிய பங்காற்றியிருக்கின்றார்கள். அந்த 3 இந்த வேளையில் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இப்படி பல விடயங்கள் இருக்கின்றன. அவ்வப்போது பேசிக்கொண்டு நாம் நிகழ்ச்சியில் நேர்களது பாடல்களுடன் இணைந்திருப்போம். நேரம் இப்பொழுது சரியாக 5:17. நிகழ்ச்சியில் முதலாவது நேர், வணக்கம்.
4: வணக்கம் அண்ணா, ஆனந்த் பேசுறேன். எப்படி இருக்கிறீங்க?
3: ஓ நலம் ஆனந்த், நன்றி. நீங்கள் எப்படி?
4: நீங்கள் வந்தாலே எங்களுக்கு ஒரு உற்சாகம், வேலையில அழைப்பு அழைப்பு எல்லாம் பறந்து உற்சாகமா வேலை செய்யக்கூடியதா இருக்கும்.
3: தம்பிளுக்கும் போயிட்டு வந்துட்டோம்.
4: நன்றி அண்ணா, நன்றி. அந்த தகவல்களுக்கு உண்மையிலே சூரியவம்சி, சூரியவம்சி என்ற அதுக்கு ஒரு படி மேலே மாதுளன் குகதாசன் பேரும் எடுபட்டிருக்கு. அந்த வகையில நாங்களும் பெருமைப்பட வேண்டியதான் அதுக்கும். செயின்ட் ஜான்ஸ் காலேஜ் இதே மாதிரியான இதுக்கு முதல் வந்த அந்த இந்தியா ஸ்ரீலங்கா மேட்சிலும் ஆல்மோஸ்ட் இவர்கள் வெல்ல வேண்டிய மேட்சை தான் கைவிட்டாரு. 4 ரன்ஸ் இது 4-5 ரன்ஸ் கடைசி ஓவர்ல 2 விக்கெட்டை முடைச்சு தோத்தார்கள், தோல்விட்டார்கள். இன்றைக்கும் சூப்பர் ஓவர் உண்டவுடனே தாங்கள் வெல்வோம் பிளான் விளையாடி இருக்கிறார்கள். இருந்தாலும் எங்கள் மண்ணின் மைந்தன் திறமையை காட்டி வந்து விட்டார். அவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்
3: கொண்டு மிகப்பெரிய வெற்றி உண்மையில் இன்றைய வெற்றி
4: பாராட்டப்பட வேண்டிய ஒன்றுதான். அவர் அந்த சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ்ல அந்த பயிற்சி போலரா இருக்கிறார் நினைக்கிறேன். அதையும் தெரிவித்துக் கொண்டோம்னா எனக்கு இன்னைக்கு நல்ல விதரா இருக்கு. இந்த கடும் வெப்பம் வந்து இல்ல, அதில் இதமான குளிர்காற்று. அதை எப்படி நான் கேட்கறது, வசந்த கால நதிகளிலே வசந்த காலத்தை அழைத்து வருமா போல இருக்கின்றது. அதாவது வசந்த கால நதிகளிலே
3: அந்த பாடல் ஒலிக்கும். நன்றி ஆனந்த் நிகழ்ச்சியில்.
4: நன்றி என்ன, நன்றி என்ன.
3: ஆமாம், விஜய் அந்த 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். சிராஸ் 3 விக்கெட்டுகள், மாதுளன் 1 விக்கெட். இப்படி என்று சூப்பர் ஓவரில் அவர் சாதனை வேறு. இப்படி என்று 3 தமிழ் பேசும் உள்ளங்கள் இன்று இலங்கை கிரிக்கெட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை, ஒரு வெற்றியை, ஒரு வெற்றி கனியை ருசிக்க கொடுத்திருக்கின்றார்கள்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. கிச்சனர் ஓட்டலூ மக்களின் மனம் கவர்ந்த ராஜா செட்டிநாடு இப்பொழுது ஸ்காப்ரூவில் சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், ஸ்பைசி இண்டோ சைனீஸ் உணவுகள். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங், டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு, 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரூ, 416-299-9393.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
2: 416-700-2222. 416-700-2222. J.CA.

0: இதயத்தில் நுழைந்திடும் தமிழ்ச்சி, செவிகளில் நிறைந்திடும் தமிழ்ச்சி, 101.3 CMR தமிழ்ச்சி.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
5: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
4: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
5: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
4: 416-271-5992.
5: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: ஒழித்து இந்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் மூன்று முடிச்சு திரைப்படத்தில் கண்ணதாசன் வரிகளில் பி ஜெயச்சந்திரன் வாணி ஜெயராம் எம் எஸ் விஸ்வநாதன் ஆகியோரது குரல்கள் எம் எஸ் விஸ்வநாதன் அந்த வார்த்தைகள் இதில் வரையில் இறுதியாக எம் எஸ் விஸ்வநாதனும் இந்த பாடலில் குரல் கொடுத்திருப்பார். கமல்ஹாசன் படகில் சென்று கொண்டிருப்பார்கள். கமல்ஹாசனை தண்ணிக்குள்ளே தள்ளி விடுத்தி போட்டு ரஜினிகாந்த் பாடுற ஒரு வரி இருக்குது, அதுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் குரல் கொடுத்திருப்பார். கீதவாணி என்ற ராகத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த மன வினைகள் யாருடனோ என்ற அருமையான வரிகள், மாயவனின் விதிவிலைகள் என்ற அந்த மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதிவகைகள், விதிவகையை முடிவு செய்யும் வசந்த கால நீரிழைகள், திருமண மந்தத்தை யார் யாருடன் என்பதை நிர்ணயிக்கும் இறைவனின் கைகளில் இயக்கத்தை இந்த ஆற்று அலைகளே முடிவு செய்கின்றன என்பதாக கண்ணதாசன் பாடி முடித்திருப்பார், எழுதி முடித்திருப்பார். அருமையான அந்த பாடல் ஒளித்தோய்ந்த நேரம் 5:27 நிகழ்ச்சியில் அடுத்த நேரம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் கோந்தலன் சாந்தன். சேகம்
0: சாந்தன் சொல்லுங்கள், என்ன பாடல் சாந்தன்?
1: நான் என் புருஷன் வணக்கம் தான் விட
0: சாந்தன். இப்போ அண்மையில் இணைந்து கொண்ட ஒரு புதிய நேரங்கள் என்ன?
1: ஓ, அந்த மூன்றாவது முறை.
0: ம், சரி.
1: நன்றி
0: சாந்தன்.
1: நன்றி, வணக்கம். நன்றி.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
2: இன்புருசன் தான் எனக்கு மட்டும்தான் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல். மனோ மற்றும் சுனந்தா ஆகியோரது குரல்களில் இசைஞானி இளையராஜாவின் இசையில் ஒளித்தோய்ந்த நேரம் 5:33. நீர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
1: வணக்கம் முன்பா.
0: முன்பா வணக்கம். பாருங்கள் என்ன பாடு.
1: எனக்கு நாடோடி சந்தர்மத்தலைகள். மணியே மணி கோயிலே,
0: மணியே மணி கோயிலே பாடல் ஒலிக்கும். நன்றி முன்பா நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. நாடோடி தந்தர் திரைப்பட பாடல் ஒழிப்பதற்கு முன்னர் நாங்கள் இந்த ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் பல்வேறு விதமான அணிகள் இப்போது மோதி பல புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். குழு ஏயில் மெக்சிகோ, சவுத் கொரியா ஆகிய அணிகள் முதலாம் இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கின்றன. செக் ரிபப்ளிக் மற்றும் தென்கொரியா ஆகியன முறையே மூன்றாம் நான்காம் இடங்களை பிடித்திருக்கின்றன. பி குழுவில் சுவிட்சர்லாந்து, கனடா ஆகியன முதலில் கனடா மற்றும் கட்டார், போஸ்னியா ஆகியன தலா ஒரு புள்ளிகளை பெற்று அந்த ஓடரில் அந்த ஒழுங்கில் இருக்கின்றன. அதேபோல் சி குழுவில் ஸ்காட்லாந்து மூன்று புள்ளிகளுடன் முதலிடம், மொரோக்கோ, பிரேசில் ஒவ்வொரு புள்ளிகளுடன் இரண்டாம் மூன்றாம் இடம், ஹெய்ட்டி நான்காம் இடம். டி பிரிவில் ஐக்கிய அமெரிக்கா மூன்று புள்ளிகளுடன் முதலிடம், ஆஸ்திரேலியா மூன்று புள்ளிகளுடன் முதலிடம், துருக்கி மற்றும் பரகுவே மூன்றாம் நான்காம் இடங்களை பிடித்திருக்கின்றன, புள்ளிகள் பெறவில்லை. ஈ பிரிவில் ஜெர்மனி மூன்று புள்ளிகள் முதலாம் இடம், ஐவரிகோஸ்ட் மூன்று புள்ளி இரண்டாம் இடம், ஈக்வடோர் மற்றும் கொரோக்கோ புள்ளிகள் பெறாமல் அவை மூன்றாம் நான்காம் இடத்தில் பெற இருக்கின்றன. கொரோக்கோ என்பது இந்த மேற்கிந்திய தீவுகளுக்கு, கரீபியன் தீவுகளுக்கு மிக அருகில் உள்ள 158,000 மக்கள் வாழுகின்ற ஒரு சிறிய நாடு, தீவு நாடு. அதேபோல் குழு எஃபில் ஸ்வீடன் மூன்று புள்ளிகளுடன் முதலாம் இடம், ரெண்டாம் இடத்தை ஜப்பான் மற்றும் மூன்றாம் இடத்தை நெதர்லாண்ட்ஸ் தலா ஒரு புள்ளிகளுடன் இருக்கின்றன. டியூனிஷியா புள்ளிகள் பெறாத நிலையில் நான்காம் இடம். குழு ஜியில் பெல்ஜியம் ஒரு புள்ளி முதலாம் இடம், எஜிப்த் ஒரு புள்ளி இரண்டாம் இடம், ஈரான் இதுவரை எந்தொரு போட்டிகளிலும் விளையாடவில்லை, நியூசிலாந்தும் விளையாடவில்லை. இன்று 6 மணிக்கு இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான போட்டிகள் இடம்பெற இருக்கின்றன. அதேபோல் குழு எச்சில் ஸ்பெயின் ஒரு புள்ளி, அதேபோல் கேப்பர்ட் ஒரு புள்ளி இரண்டாம் இடம், உருகுவே மற்றும் சவுதி அரேபியா ஆகியன மூன்றாம் நான்காம் இடங்களை பிடித்திருக்கின்றன. குழு ஐயில் பிரான்ஸ், செனகல், ஈராக், நோர்வே இந்த ஒழுங்கில் இருக்கின்றன. எந்த ஒரு போட்டியும் இந்த குழு ஐயில் இடம்பெறவில்லை. அதேபோல் குழு ஜேயிலும் எந்த ஒரு போட்டியும் இடம்பெறவில்லை. அர்ஜென்டினா, அல்ஜீரியா, ஆஸ்திரியா, ஜோர்டான் ஆகிய அணிகள் இருக்கின்றன. குழு கேயில் போர்த்துக்கல், ஹொங்கோ குடியரசு, உஸ்பெக்கிஸ்தான் மற்றும் கொலம்பியா எந்த ஒரு போட்டியும் ஆரம்பமாகவில்லை. குழு எல்லிலும் எந்த ஒரு போட்டியும் ஆரம்பமாகவில்லை. இங்கிலாந்து, குரோசியா, கானா, பனாமா ஆகிய நாடுகள் இடம்பெற்றிருக்கின்றன. இன்று இடம்பெறுகின்ற போட்டிகள் மிக சுவாரஸ்யமான போட்டிகள் ஆரம்பமாக இருக்கின்றன. இன்று 6 மணிக்கு சவுதி அரேபியாவுக்கும் உருகுவேக்கும் இடையிலான போட்டி குழு எச்சில். அதேபோல் குழு ஜியில் ஈரான் மற்றும் நியூசிலாந்து ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் 9 மணிக்கு இடம்பெற இருக்கின்றன. அதேபோல் குழு ஐயில் பிரான்ஸ், செனகல் ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டி நாளை 3 மணிக்கு இடம்பெற இருக்கின்றன. இந்த போட்டிகள் மிக முக்கியமான போட்டியாக ஈரான் போட்டி கருதப்படுகின்றது. அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தைகள் இப்போது ஒரு நல்ல நிலைக்கு வந்து சுவிட்சர்லாந்தில் இந்த இரண்டு நாடுகளும் இப்போது ஒப்பந்தத்தை வரையறை செய்ய இருக்கின்ற வேளையில் ஐக்கிய நாடுகள் சபை வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றது. உலகத்தின் பல தலைவர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். ஐரோப்பிய நாடுகள் பல ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளை நீக்குவதற்கான முன்முனைப்புடன் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்ற வகையில் நிச்சயமாக இந்த போட்டி ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டியில் முதலாவது போட்டியில் இன்றைய தினம் ஆட இருக்கின்ற ஈரான் வீரர்களுக்கும் இது ஒரு உத்வேகத்தை தந்திருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஈரான் மற்றும் நியூசிலாந்து ஆகிய அணிகளுக்கு இடையில் இன்றைய போட்டி இடம்பெற இருக்கின்றது. நேரம் சரியாக 5:37 இப்பொழுது வெண்பாவின் விருப்பப்பாடல்.
2: மணியே மணி குயிலே மாலை இளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே

0: அது இசைஞானி இளையராஜாவின் ஒரு நடபைரவி என்ற ராகத்தில் அமைந்த பாடல். மனோ மற்றும் எஸ் ஜானகி ஆகியோரது குரல்களில் நாடோடி தென்றல் திரைப்படத்தில் இருந்து ஒளித்தொய்ந்த நேரம் சரியாக 5:44.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன். ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டுத் தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555. Working for you.
2: இனிய இசையின் இதய துடிப்பு சிஎம்ஆர் தமிழ் HD.
3: கேளுங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. ஹைபிரிட் டிஜிட்டல் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
5: கெனேடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்யும் கெனேடியன் மல்டிகல்ச்சர் டே 2026. பல்வேறு நாடுகளின் கலை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள், உலக நாடுகளின் சுவையான உணவுகள், கலாச்சார வெளிப்பாடுகள், பொழுதுபோக்கு நிகழ்வுகள். June 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 முதல் இரவு 11 வரை, இரக்கம் 150 போரோ டிரைவ், ஸ்காப்ரூ, அல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில். அரங்க நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் வர்த்தக சாவடிகளை அமைப்பதற்கும் CTC 6473001973.
6: ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க.

0: Keep listening to CMR Tamil HD.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 16ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அருண் ஐயப்பராஜ் மற்றும் சௌமியா விஜய். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: நேர்களை நிகழ்ச்சியில் காத்திருக்க நேர்களை தொடர்ந்து இணைத்துக் கொண்டு பாடல்களுக்கு செல்வோம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம். வாங்க.
4: கமல் வேசன்.
3: ஓ கமல், வணக்கம்.
4: வணக்கம்.
3: எப்படி இருக்கிறீங்க?
4: இருக்கும்.
3: பயணம் போயிட்டு
4: கார்ல
3: ஹெச்டி இருக்கா? கமல், சில பேர் சில நேர்கள் ஹெச்டி கேட்கறதுக்காகவே காரை மாத்தி வச்சிருக்கேன்.
4: என்ன
3: பாடல் கூட சொன்னீங்க கமல்?
4: அந்தமான் காதலி படத்திலிருந்து அந்தமானை பாருங்கள் அழகு.
3: அந்த பாடல் ஒலிக்கும். நன்றி கமல் நிகழ்ச்சியில் இருந்த.
4: நன்றி. வணக்கம்.
3: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம் பாசன், நான் ஸ்ரீச்சரன் பேசுறேன்.
3: ஓ ஸ்ரீச்சரன், வாங்க. எப்படி இருக்கிறீர்கள்?
5: நான் நல்ல சோ. நீங்கள் எப்படி?
3: ஓ நல்ல நல்ல. நன்றி.
5: நீங்க சொன்ன சரி, எஸ்டிக்காகவே நான் கார் போய் வாங்கினேன்.
3: பாத்தீங்களா இப்படி உங்களை மாதிரி கிணவர் இருக்கீங்க.
5: பழச கொடுத்து போட்டு ஒரு பிராண்டிங் வந்து எடுத்துறேன் எஸ்டி கார்.
3: ஓ சந்தோஷம்.
5: இப்ப ஒரு பழைய பாடலோட கேப்ப முடிவு வச்சேன். அந்த நாள் காது தீங்கரிச்ச பாட்டுண்டு. பொன்னந்தி மாலை பொழுது பொங்கட்டு மின்பணி நினைவு. டி எம் சந்திராசன் சுசிலாண்டை. இதே வேணை
3: இதே வேணை.
5: அன்னத்தின் தொகை என்ற மேனியும் அள்ளிக்கொள் என்று சொல்லும் பார்வையும்.
3: சங்கர் கணேசுக்கு இசையமைப்பாளர் பதவி கொடுக்கணும்ன்றதுக்காக எம்ஜி ராமச்சந்திரன் நடிச்சு கொடுத்த படம்.
5: ஓ
3: சங்கர் கணேச உயர்த்தி விடுறதுக்கா? எல்லாரும் 1000, 500 சம்பளம் கொடுத்து கொண்டிருந்த நேரம் 10,000 சம்பளம் கொடுத்து
5: அவன் நல்லதான் செய்து அந்த நேரம். எம்ஜிஆர் எம்ஜிஆர் விரும்பினது நிறைவேறி இருக்கு. பிளவோ இல்லை.
3: சார் நன்றி.
5: நன்றி.
3: பாடல் ஒலிக்கும். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
6: வணக்கம் பாசன், நான் நம்பி இருக்கிறேன்.
3: நம்பி வாங்க. வணக்கம்.
6: ஒளியிலே தெரிவது தேவதையா?
3: ஒளியிலே தெரிவது. பாடல் ஒலிக்கும். நன்றி.
6: நன்றி. நன்றி.
3: அது அழகி திரைப்படம் நினைக்கிறேன். பாடல் ஒலிக்கும். நன்றி. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம். நான் ரஞ்சினி.
3: ரஞ்சினி வாங்க.
7: மலேசியா வந்த நினைவு நாள் அப்பாவது பாட்டு போடுங்க.
3: அவற்றை பிஜிஎம் தான் நாங்கள் போட்டுக்கொண்டிருக்கிறோம்.
7: ஆகாயம் தெரியும், அந்த பாட்டு தான் கேட்க வந்தனா நான்
3: கேட்டேன். சார் என்ன பாடல போ
7: என்ன நிலம மலேசியா வந்து வந்து பாட்டு போடுங்க. அந்த இது நான் சொன்னேன் கோழி கூவுதுல
3: பூவே. சரி அந்த பாடலை அழிக்கும். நன்றி
7: நன்றி, வணக்கம்.
3: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைப்போம். வணக்கம்.
8: வணக்கம் மூர்த்தி ஆயிக்கிறேன்.
3: ஓ வாங்க மூர்த்தி.
8: எப்படி இருக்கிறீங்க?
3: இருக்கலாம் நிலம். நன்றி. நீங்கள் எப்படி
8: இருக்கலாம்? எனக்கு பூவே இளைய பூவே அந்த பாடல்
3: அதைத்தான் இப்போ ஒரு ஆள் கேட்டுட்டு போறா. பூவே இளைய பூ
8: இல்லாட்டி ஊர் விட்டு ஊர் வந்து அந்த பாட்டு.
3: சரி பூவே இளைய பூவே உங்களுக்கும் சேர்த்து போடுறோம். நன்றி
8: நன்றி
3: நன்றி. ஆமாம், நேரம் இப்பொழுது 5:52 நிமிடம்.
1: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD.
3: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொண்டு பாடல்களுக்கு செல்வோம். வணக்கம்.
9: வணக்கம் வாசன்.
3: ஓ பவன் நலம். நன்றி. நீங்கள் எப்படி? வென்குவர் உதயமன் தண்டத்தால குதூகலமா இருக்குது. என்ன
9: வென்குவர் எனக்கு வந்து மலேசியா பாட்டு ஆனந்த காற்று தென் காற்று தாளாட்டு அந்த பாட்டு
3: தான் போகும். பாடல் ஒலிக்கும். நன்றி. நிகழ்ச்சி நேரம் சரியாக 5:53 நிமிடம். இப்பொழுது நம்பி விரும்பி கேட்ட பாடல் ஒரு இன்னொரு நேர் இணைகின்றார். அவரை இணைத்து விட்டு பாடலுக்கு செல்வோம். வணக்கம்.
10: வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னும் மாலை வணக்கம் வாசல் கண்ணன் கண்ணன் எப்படி இருக்கீங்க?
3: ஓ நலம் கண்ணன். நன்றி. நீங்கள் எப்படி?
10: நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி நினைச்சதுக்கு. ஆயும் இருந்த திருவிளையாடல் வந்து ஒரு பாட்டு போடும்.
3: என்ன என்ன பாடல்?
10: திருவிளையாடல் படம்.
3: திருவிளையாடல் திருவிளையாடலா? சரி
10: அதுல இருந்து ஒரு என்னென்னாலும் ஒரு பாட்டை போடுங்க. டைம் இருந்தா
3: சரி.
1: உலகிழந்த குரல் கேட்போம்.
11: அதிகாரம் 61. மடி இன்மை. மடியை மடியா ஒழுகல். குடியை குடியாக வேண்டுபவர். மடியை மடியா ஒழுகல். குடியை குடியாக வேண்டுபவர். தாம் பிறந்த குடியை மேன்மேலும் உயர்ந்த குடியாக உயர்த்த விரும்புபவர்கள் சோம்பலை அறவே விலக்கி முயற்சியாளர்களாக விளங்க வேண்டும்.

0: அந்த பாடல் பவதாரணி மற்றும் கார்த்திக் ஆகியோரது குரல்களில் அழகி இத்திரைப்படத்திலிருந்து இசைஞானி இளையராஜாவின் இசையில் ஒளித்தொய்ந்த நேரம் சரியாக 6 மணி. நேர்கள் இந்த மனத்தியாளத்தின் செய்தி அறிக்கையுடன் இணைந்திருக்கலாம்.
1: மனத்தியால செய்திகள் CMR Tamil HD Avali News.
2: சீலகம் ஒன்றில் தமது காணிகளை விடுவிக்கக் கோரி அறவழி போராட்டத்தில் ஈடுபட்ட மயிலிட்டி மீள்குடியேற்ற அபிவிருத்தி குழுவினர் இன்று திங்கட்கிழமை வடமாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகனை நேரில் சந்தித்து தமது கோரிக்கைகள் அடங்கிய மனுவை உத்தியோகபூர்வமாக கையளித்தனர். 1990 ஜூன் மாதம் 15 இடம்பெயர்ந்த மக்கள் 36 வருடங்கள் நிறைவடைந்த நிலையிலும் இன்னமும் அகதிகளாகவே வாழ்ந்து வருவதாக தமது மனுவில் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். மயிலிட்டி மீள்குடியேற்ற அபிவிருத்தி குழுவினர் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு செல்வது காக 2 பிரதான கோரிக்கைகளை தமது மனுவில் முன்வைத்திருக்கின்றனர். 2013 மார்ச் மாதம் 28 வெளியிடப்பட்ட அதிஉயர் பாதுகாப்பு வலயம் தொடர்பான வர்த்தமானி முழுமையாக நீக்கப்பட வேண்டும். மயிலிட்டியில் தொடர்ச்சியாக நிலம் மீட்பதற்காக அறவழியில் போராடி வரும் J248, J251, J255 மற்றும் J246 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவுகளுக்கு உட்பட்ட மக்களின் காணிகள் முதல்கட்டமாக விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த 2 கோரிக்கைகள் அடங்கிய மனுவை போராட்டத்தின் பின்னர் ஆளுநர் செயலகத்திற்கு இன்று சென்று அந்த குழுவினர் ஒப்படைத்திருக்கிறார்கள். மக்களின் இந்த கோரிக்கைகள் அடங்கிய மனுவை பெற்றுக்கொண்ட ஆளுநர் உரிய துரித நடவடிக்கைகளுக்காக அதனை உடனடியாக ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதிவேக நெடுஞ்சாலைகளில் ஆசனப்பட்டி அணியாமல் பயணிக்கும் சாரதிகள் மற்றும் பயணிகள் இருதரப்பினருக்கும் எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வீதி பாதுகாப்புக்கான தேசிய சபை எச்சரித்துள்ளது. வாகனங்களின் பின் இருக்கைகளுக்கான ஆசனப்பட்டிகளை பொருத்துவதற்கு வாகன உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் வரும் ஜூன் மாதம் 19 நிறைவடைவதாக சபையின் தலைவர் மஞ்சுளா

குலரத்ன தெரிவித்தார். ஜூன் 19 தேதிக்கு பின்னரான காலப்பகுதியில் இந்த விதிமுறையை நடைமுறைப்படுத்தும் பணிகள் மற்றும் சோதனைகள் தீவிரப்படுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். வீதி பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக முன்னெடுக்கப்பட்டு வரும் தொடர்ச்சியான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த விதிமுறைகளை மீறுவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலைவுக்கு நாளாந்தம் சட்டத்தரணி உதவியை வழங்குவதை குற்றப்புலனாய்வு திணைக்களம் நிராகரித்துள்ளது. சுரேஷ் சலைவின் மனைவியான மனோரி சலைவுக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபிசேகரவினால் இந்த விவரம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாரத்தின் 5 சலே தமது சட்டத்தரணி அசித் ஸ்ரீவர்தனவை சந்திப்பதற்கு அனுமதி வழங்குமாறு மனோரி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே அதன் பணிப்பாளர் ஷானி அபேசேகர இந்த விவரத்தை அறிவித்திருக்கின்றார். சுரேசலே தனது விசாரணை நடவடிக்கைகளில் இருந்து விலகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதனால் இந்த சந்தர்ப்பத்தில் அவர் சட்ட ஆலோசனைகளை பெற வேண்டிய அவசியம் எழவில்லை என்று அந்த கடிதத்தின் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலேயின் சட்டத்தரணியான அசித் ஸ்ரீவர்தனவுக்கு ஒவ்வொரு புதன்கிழமையன்றும் மாத்திரம் சலையை சந்திக்க அனுமதி வழங்க முடியும் என்றும் குடும்ப உறுப்பினர்களான மனைவி, மகள் மற்றும் மகன் ஆகியோருக்கு தினமும் அவரை பார்ப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதனால் சட்டத்தரணியை சந்திப்பதற்கான வாய்ப்பை வழங்க முடியாது என்றும் அவர் கடிதத்தில் தெரிவித்திருக்கின்றார். புலம்பெயர் அமைப்புகளிடமிருந்து தற்போதைய அரசாங்கம் எவ்வளவு நிதியை பெற்றுள்ளது என்பது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்நாத அர்ச்சுனா நாட்டு மக்களுக்கு வெளிப்படையான விளக்கம் ஒன்றை வழங்க வேண்டும் என்று ஜனசேத பெருமுன கட்சியின் தலைவர் பத்ரமுல சீலாரட்ன தேரர் வலியுறுத்தியிருக்கின்றார். ஜனசித பெருமுன கட்சியின் காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் பொழுதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா புலம்பெயர் அமைப்புகள் மற்றும் தற்போதைய அரசாங்கம் தொடர்பில் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார். எனவே தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கான புலம்பெயர் அமைப்புகள் எத்தனை மில்லியன் அல்லது பில்லியன் டாலர்கள் நிதியுதவி வழங்கின என்பதனை அவர் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். புலம்பெயர் அமைப்புகளிடமிருந்து 1% கிடைக்கவில்லை என கூறப்படுகின்றது. அவ்வாறெனில் இதற்கு முன்னர் வழங்கப்பட்டதாக கூறப்படும் நிதி எங்கே சென்றது என்றும் அது எந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்டது, யாருக்கு வழங்கப்பட்டது, எந்த நடவடிக்கைகளுக்காக செலவிடப்பட்டது என்பன தொடர்பில் தெளிவான பதில்கள் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டின் ஒற்றுமை மற்றும் தேசிய பாதுகாப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய எந்த முயற்சிக்கும் இடமளிக்க முடியாது என்று பத்ரமுல சீலாரட்ன தேரர் மேலும் தெரிவித்தார். பாகிஸ்தானின் பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் அந்த நாடு தொடர்ந்து பயங்கரவாதத்தை ஆதரித்து வருவதை இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கடுமையாக கண்டித்திருக்கின்றார். ஹைதராபாத்தில் தெலுங்கானா பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூட்டத்தில் உரையாற்றிய பொழுது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அமைதி மற்றும் நல்லிணக்க மொழியை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு இந்தியா தகுந்த முறையில் பதிலடி கொடுக்கும் என்பதனை தெளிவுபடுத்தினார். மேலும் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் நாடுகளுக்கு சிந்து நதியின் நீர் ஒருபோதும் சென்றடைய அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் அவர் திட்டவட்டார். தெரிவித்தார். கடந்த ஆண்டு நடைபெற்ற பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே 1960 கையெழுத்தான சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. இதுகுறித்து பேசிய ராஜ்நாத் சிங், பயங்கரவாத தாக்குதல்களால் இந்தியர்களின் கண்ணீர் இன்னமும் காயாத நிலையில் எதிரிகள் தங்களிடமிருந்து தண்ணீரை எதிர்பார்க்கக்கூடாது என்றும் ரத்தமும் தண்ணீரும் ஒன்றாக ஓட முடியாது என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் கருத்தை அவர் முன்மொழிந்திருக்கின்றார். பாகிஸ்தான் பயங்கரவாதத்துக்கான ஆதரவு முற்றிலும் நிறுத்தும் வரை இந்த ஒப்பந்த நிறுத்தம் தொடரும் என்றும் அவர் கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாடு ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். முன்பு பயங்கரவாதத்தோடு ஒப்பிடப்பட்ட காஷ்மீர் இன்று சுற்றுலா, முதலீடு மற்றும் வேலைவாய்ப்புகளில் பெரும் வளர்ச்சி கண்டு வருவதாக குறிப்பிட்டார். மேலும் GST அமுலாக்கம், நாடு தழுவிய மின்மயமாக்கல் மற்றும் நீதித்துறை சீர்திருத்தங்கள் குறித்தும் அவர் பெருமிதம் வெளியிட்டார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி உறுப்பினர்கள் 4 ராஜினாமா செய்த தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை அறிவிக்கக்கூடாது என்று அந்த கட்சியின் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 ராஜினாமா செய்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தும் பணிகளை தேர்தல் ஆணையகம் ஆரம்பித்திருக்கின்ற நிலையில் குறித்த தொகுதியில் தேர்தலை நடத்தக்கூடாது என சம்பந்தப்பட்டவர்கள் வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றனர். தகுதி நீக்க நடவடிக்கைக்கு ஆளான 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றது சட்டவிரோதம் என்று அந்த கட்சியின் கொறடா மனுவில் கூறியிருக்கின்றார். இதனையடுத்து இந்த வழக்கு தலைமை நீதிபதி அமர்வில் ஜூலை 16 விசாரணைக்கு வரவுள்ளது.

நேர்கள் கீத சொந்தங்கள் திரை இலக்கிய சாகர சங்கம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இந்த வேளையிலே நாங்கள் 7 மணி வரை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கப் போகின்றோம். இன்று பழம்பெரும் ஒரு மிகச்சிறந்த பலரதையும் மனதையும் கவர்ந்த பாடகர் மலேசியா வாசுதேவனின் பாடல்களை தான் நாங்கள் கொண்டு வந்தோம். என்றாலும் நேர்கள் விருப்ப பாடல்கள் வரிசை கட்டி நிற்பதா, நேர்களது பாடல்களை அலசி சென்று இறுதியில் ஒரு நேர்கேட்ட அந்த மலேசியா வாசுதேவன் பாடலை நாங்கள் அலச இருக்கின்றோம். மலேசியா வாசுதேவனை பற்றி இடையிடையே அவ்வப்போது சில தகவல்களை இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பரிமாறிக்கொண்டு ஏனைய பாடல்களுடன் இணைந்திருப்பது சால பொருத்தம் என்று நினைக்கின்றேன்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
3: நேரம் 6:10. நிகழ்ச்சியில் நாங்கள் முதலாவது பாடல் அலச இருக்கின்ற முதலாவது பாடல்

ஆமாம், கான கந்தர்வன், கே ஜே ஜேசுதாஸ், அதேபோல் வாணி ஜெயராம், இவர்களது குரலில் அந்த பாடல் அந்தமான் காதலி திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்தது. இந்த திரைப்படத்தை முக்தா சீனிவாசன் இயக்கினார். முக்தா ராமசாமி தயாரிப்பில் உருவான திரைப்படம். ஏஎஸ் பிரகாசம் இப்படத்தின் கதை வசனத்தை தந்திருந்தார். ஒரு காதல் குற்றம், பாசம் மற்றும் மன்னிப்பாகிய உணர்வுகளை மையமாக கொண்ட ஒரு மெலோடி ராமா திரைப்படம் என்று சொல்லலாம். இந்த அந்தமான் தீவுகளில் தான் இந்த திரைப்படம் முழுவதும் படமாக்கப்பட்டிருந்தது. இந்த திரைப்படத்தில் அக்கால முன்னணி நட்சத்திரங்கள் சிவாஜி கணேசன், சுஜாதா முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார்கள். இவர்களை விட பலர், சந்திரமோகன் போன்ற பலரும் இந்த திரைப்படங்களில் நடித்து புகழ்பெற்றார்கள். இந்த திரைப்படத்தில் 1977 அன்று தீபாவளி வெளியிடுவதற்கு திட்டமிட்டார்கள். ஆனால் அதே நாளில் சிவாஜி கணேசனின் மற்றொரு திரைப்படமான அண்ணன் ஒரு கோவில், அது மிகப்பெரிய வெற்றி திரைப்படம், வெளியானதால் தேதி மாற்றப்பட்டு 78 ஜனவரி 26 குடியரசு தினத்தன்று, இந்திய குடியரசு தினம் ஜனவரி 26 அன்று இந்த திரைப்படம் வெளிவந்தது. இந்த படம் 100 மேல் ஓடி மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படமாக பட்டியலிடப்பட்டிருக்கின்றது. அதுவும் சிவாஜி நடிகர் திலகன் நடித்த திரைப்படங்களில் 100 மேல் ஓடிய திரைப்படங்களில் இந்த திரைப்படமும் பட்டியலிடப்படும். தமிழ் சினிமா வரலாற்றில் முதல் முறையாக அந்தமான் தீவுகளில் ஒரு அந்த அழகிய ஒரு காட்சியை படம் பிடிக்க எடுக்கப்பட்ட திரைப்படம் இந்த திரைப்படம். இது இந்தி, தெலுங்கு போன்ற பல மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டது. இந்த படத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வரவேற்பு என்று சொல்லலாம். அந்தமான் காதலி பொதுவாக திரைப்படத்தின் பாடல்கள், திரைப்பின்னணி போன்ற பல விடயங்கள் சுவாரஸ்யமானவை. ஆரம்பத்தில் இந்த திரைப்படத்தை தயாரிக்கின்ற போது இந்த திரைப்படத்துக்காக எழுதப்பட்ட கதை வேறு என்றாலும், அங்கு சென்று அந்தமான் தீவுகளில் இறங்கி இவர்கள் வேலை பார்த்தபோதுதான் இந்த திரைப்படத்தின் கதையில் ஒரு சிக்கல் ஏற்படுகின்றது. பொருத்தமான கதையாக அமையாதது கண்டு இரவோடிரவாக கதை முற்றுமுழுதாக மாற்றி அமைக்கப்பட்டது. ஒரு ஜனார்த்தத்தை, வசூலை எதிர்பார்த்து வர்த்தக ரீதியில் ஒரு கதை மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்ற முக்தா ஸ்ரீனிவாசனது விருப்பத்திற்கேற்ப அந்த திரைக்கதையை எழுதிய பிரகாசம் மற்றும் ராமசாமி இவர்கள் எல்லாம் இணைந்து கதையில் சில மாற்றங்களை கொண்டு வந்து, சில அல்ல முற்றுமுழுதாக மாற்றத்தை கொண்டு வந்து அந்த திரைப்படம் வெளியானது, வெற்றி பெற்றது. இந்த திரைப்படத்துக்கான இசையினை எம் எஸ் விஸ்வநாதன் வழங்கியிருந்தார். அவர் தனது வளமையான பாணி அந்தமான் தீவுகளில் முற்றுமுழுதாக படமாக்கப்பட்ட இந்த திரைப்படத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் கையாண்ட மிகச்சிறந்த ராகங்களில் ஒன்று இந்த ராகம் என்று சொல்லலாம். எம் எஸ் விஸ்வநாதனை பொறுத்தவரையில் பல அரிய பல ராகங்களை தந்து பாடல்களை வெளித்தந்த அல்லது கொண்டு வந்த பெருமை எம் எஸ் விஸ்வநாதனுக்கு உரியது. நாங்கள் பொதுவாக இந்த ராகங்கள் என்று சொன்னால் ராகதேவன், இசைஞானி, இளையராஜா பற்றி பேசுவோம். ஆனால் எம் எஸ் விஸ்வநாதனை பொறுத்தவரையில் அவர் பல புதுமையான ராகங்களை, குறிப்பாக அரிய பல ராகங்களை என்று சொல்லலாம், அந்த ராகங்களை எல்லாம் பயன்படுத்தி பாடல்களை தந்ததில் மிகப்பெரிய வெற்றி கண்டவர். அதில் ஒன்றுதான் இப்போது நாங்கள் கொண்டு வந்த, நான் நினைக்கின்றேன் கமல் விருப்பத்தில் இந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. கமல் கேட்ட அந்த பாடல் சமுத்திர பிரியா, அதுவும் சுமனேச ரஞ்சனி என்றும் அந்த ராகத்துக்கு ஒரு பெயர் இருக்கின்றது, ரெண்டு ஒரே பெயர். இந்த சமுத்திர பிரியா என்ற ராகத்தில் இந்த பாடலை தந்தார். பாருங்கள், திரைப்படம் பிடிக்கப்பட்டது அந்தமான் தீவுகளில், திரைப்பட காட்சி முழுவதும் கடற்கரை ஓரத்தில், தென்னந்தோப்புகள், கடற்கரைகள், தீவு என்றால் சொல்ல வேண்டும், சுத்தவர கடல்கள், அதற்கு ஒரு மிகச்சிறந்த ராகம் சமுத்திர பிரியா. சமுத்திர ராகத்தை கொண்டு வந்தார் எம்எஸ்வி. இப்போது எம்எஸ்வி எங்கே நிற்கின்றார் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் எம்எஸ்வியை ஜப்பானின் தலைநகரம் எது என்று கேட்டால் தெரியாது. கண்ணதாசன் அவருக்கு அடிக்கடி இது தொடர்பில் இருவரும் விமான நிலையங்களில், விமான பயணங்களில் சம்பாஷணை செய்வதுண்டு. கண்ணதாசன் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கின்றார், அவனுக்கு ஒரு நாட்டின் தலைநகரமே தெரியாது, முழுக்க, ஏனென்றால் முழுக்க முழுக்க இசையுடன் வாழ்ந்தவர், இசையை விட எதுவும் தெரியாது என்பதற்கு அப்படி ஒரு உதாரணத்தை சொல்வார் கண்ணதாசன். அப்படியான எம்எஸ்வி இடம் பொருள் ஏவல் பார்த்து ராகங்களை தருவதில் அந்த நாளில் மிகப்பெரிய வெற்றி கண்டவர். நாம் எம்எஸ்வியின் அந்த மிகச்சிறந்த ஒரு ஆற்றலுக்கு இந்த ராகத்தையே, இந்த பாடலையே உதாரணமாக சொல்லலாம்.
ஒரு அந்தமான் தீவு, சூழ வர ஒரு கடல் சூழ்ந்த இடம், அதற்கு ஒரு ராகம் ஒரு பாடல் தர வேண்டும். சமுத்திரப்பிரியா இந்த ராகத்தை வைத்துக்கொண்டு இந்த பாடலை தந்தார். அந்த சமுத்திரப்பிரியா ராகம் எப்படி இருக்கும் என்று நீங்கள் கேட்டால் அது இப்படி இருக்கும்.

0: கவிஞர் கண்ணதாசனின் வரிகளில் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் சமுத்திர பிரியா ராகத்தில் வயலின் மெண்டலின் புல்லாங்குழல் வயலோ பேஸ் கிட்டார் ரிதம் கிட்டார் செல்லோ தபீலா டோலக் தாளம் எக்கோடியன் டோல்கி ஹொங்கோட்ராம் ஹார்மோனியம் இவற்றையெல்லாம் கிளாரினெட் இவற்றையெல்லாம் பயன்படுத்தி தந்த அருமையான ஒரு சந்தம் அது என்று சொல்லலாம். அந்த மானை பாருங்கள் அழகு என்ற அந்த அழகு மிக அருமையானது. அதற்கு கொண்டு வந்த ராகம் அதை விட சுவையாக இருந்திருக்கு. நேரம் இப்பொழுது 6:21.
1: பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் 21 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்சத் திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4 சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்த திருவிழா, இரவு குடியிறக்கம். இரக்கம் 230 வில்கின்சன் ரோட் பிராம்டன், 905-459-7042 புவனேஸ்வரி அம்மன் .ca
2: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 ஒரு கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000-1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
3: துபாய் சிங்கப்பூர் 22 தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
5: வணக்கம். நான் உங்கள் மனோ பேசுகிறேன்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD, உலகின் முதல் தமிழ் HD.
7: இனிய இசை விருந்து.

0: திரையிலக்கிய சாகர சங்கமம் கீத சந்தங்கள் நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வருகின்ற அடுத்த திரைப்பட பாடல் இதய வீணை திரைப்படம். 1972 வெளிவந்த திரைப்படம். கிருஷ்ணன் பஞ்சு சகோதரர்கள் இயக்கத்தில் வெளிவந்த, கிருஷ்ணன் பஞ்சு இருவரும் இணைந்து இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம். எம்ஜிஆர், மஞ்சுளா மற்றும் லக்ஷ்மி ஆகியோர் நடிப்பில் உருவானது இந்த திரைப்படம். எம்ஜிஆர் திமுகவிலிருந்து விலகி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய காலகட்டத்தில் வெளிவந்த திரைப்படங்களில் ஒன்று. அது ஒரு மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமைந்திருந்தது. படத்தின் தொடக்க விழாவை அன்றைய முதல்வர் மு. நா. கருணாநிதி தொடங்கி வைத்தார். அரசியல் மாற்றங்கள் தீவிரமடைந்த சூழலில் மு. நா. கருணாநிதி எம்ஜிஆருடன் இணைந்து இந்த திரைப்படத்தை வெளியிடுவதில் மிக மிக அக்கறை செலுத்தினார். எம்ஜிஆர் பிரிந்து செல்லக்கூடாது என்ற அந்த எண்ணத்தில் தான் இந்த ஒட்டுறவு இருந்ததாக அந்த வேளையில் பேசப்பட்டது. இதன் பின்னர் வெளிவந்த உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தை தயாரிப்பதற்காக, இயக்குவதற்காக சென்னை விமான நிலையத்திலிருந்து டோக்கியோ நோக்கி புறப்படுகின்ற போதெல்லாம் எம் கருணாநிதி, மு. நா. கருணாநிதி எம்ஜிஆருடன் இருந்தார். திரைப்படம் முடிந்து வருகின்ற போது, அவர்கள் திரைப்படத்தை வெளியிட முற்பட்ட போதுதான் சர்ச்சை பூதாகாரமாகியது. திரைப்படத்தை வெளியிட முடியாது என்ற பல தடைக்கற்கள் எல்லாம் அந்த திரைப்படத்துக்கு வந்து அந்த சவால்களை எல்லாம் முறியடித்து உலகம் சுற்றும் வாலிபன் வெளிவந்தது நேர்கள் அறியாத விடயமில்லை. 1972 அக்டோபர் 20 இந்த படம் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகிறது. ஒரு குடும்ப பாங்கான உணர்வு பூர்வமான கதையம்சத்தை கொண்டு காஷ்மீர் உள்ளிட்ட பல்வேறு பின்னணிகளில் இது படமாக்கப்பட்டிருந்தது. படத்தில் இடம்பெற்ற காஷ்மீர், பியூட்டிஃபுல் காஷ்மீர் போன்ற பாடல்கள் இந்த காஷ்மீரில் இவை படமாக்கப்பட்டது என்பதற்கு நல்ல எடுத்துக்காட்டு. எம்ஜிஆரின் துடிப்பான நடிப்போடு மஞ்சுளா மற்றும் லக்ஷ்மி ஆகியோர் அந்த காலங்களில் மிகச்சிறந்த நாயகிகளாக மிளிர்ந்த காலம், பலம் வந்த காலம். அந்த வகையில் இந்த திரைப்படம் பலரையும், பல ரசிகர்களையும் கவர்ந்திழுத்ததில் ஆச்சரியமில்லை. இந்த திரைப்படத்தில் மிகச்சிறந்த பல பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதில் இசையமைப்பு, அந்த திரைப்படத்தின் இசையமைப்பை பற்றி நாங்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டும். அதை பார்ப்பதற்கு முன்னர் கொஞ்சம் வெளியே சென்று விட்டு இசையமைப்பு பற்றி பார்ப்போம்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
5: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது இது தமிழ் HD.
6: இனிய இசை விருந்து

சிஎம்ஆர் திரை இலக்கிய சாகர சங்கமம். இந்த திரைப்படத்தில் பல பாடல்களை மிக சிறப்பாக சங்கர் கணேஷ் இசையமைத்திருப்பார்கள். சங்கர் கணேஷ் இருவரும் வேறு வேறானவர்கள், இரட்டையர்கள். சங்கர் இறந்துவிட்டார், கணேஷ் வாழ்கின்றார். இதில் மிகச்சிறந்த பல பாடல்கள் இடம்பெற்றிருந்தன. அதில் மிக முக்கியமான பாடல் இன்று வரை நேயர்களது மனங்களில் நீங்காத இடத்தை பிடித்திருக்கின்றது. எஸ்பி சரணின் மனங்களில் கூட அவரது விருப்பத்தில் தான் இந்த பாடல் இப்போது இடம்பெற இருக்கின்றது. நேர் பலரது மனங்களில் இது இடம்பெடுத்த ஒரு நல்ல சிறப்பான பாடல், ஒரு மிகச்சிறந்த துள்ளலான இசை. இந்த திரைப்படத்திற்கு இரட்டை இசையமைப்பாளர்களான சங்கர் கணேஷ் இசையமைக்க, எம்ஜிஆர் அரசியல் திருப்புமுனை காலகட்டத்தில் திரைப்படம் வெளிவந்ததால் அனைத்து பாடல்களும் பட்டி தொட்டி எங்கும் ஒழித்து படத்தின் வெற்றிக்கு மிகப்பெரிய தூணாக அமைந்தன என்றால் அதில் ஆச்சரியமில்லை. உண்மையில் சங்கர் கணேஷ் போன்றவர்கள் சரியான இடம் தேடி அலைந்து திரிந்த காலம் இது. பொதுவாக நல்ல ஆற்றல் மிக்கவர்களுக்கு, நல்ல திறமை கொண்டவர்களுக்கு சரியான களம் அமைய வேண்டும். அந்த களத்தை இதற்கு முன்னர் படங்களை தயாரித்த தயாரிப்பாளர்களோ இயக்குநர்களோ கொடுக்கவில்லை. ஆனால் எம்ஜி ராமச்சந்திரனிடம் மிக மிகுந்த மரியாதை கொண்டவர் சங்கர் கணேஷ். குறிப்பாக கணேஷ் மிகச்சிறந்த மரியாதை கொண்டவர். அவருக்கு ஒரு நல்ல திரைப்படம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் மக்கள் திலகத்துக்கு ஏற்பட்டது. அதனால் தான் இந்த திரைப்படத்தில் அவரை இசையமைக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். ஆரம்பத்தில் சங்கர் கணேசா இசையமைப்பது, எம்எஸ்விஐ வைத்து இசையமைப்போம் என்று பல இழுபறிகள் இடம்பெற்றன. குறிப்பாக கிருஷ்ணன் பஞ்சு இயக்குநர்களுக்கு சங்கர் கணேஷ் இசையமைப்பதில் ஒரு துளி கூட விருப்பமில்லை. அவர்கள் முட்டு முழுதாக அதை மறுத்திருந்தார்கள். என்றாலும் எம்ஜி ராமச்சந்திரன் கேட்டுக்கொண்டு விட்டார் என்பதற்காக சங்கர் கணேசை இசையமைப்பாளர்களாக தெரிவு செய்தார்கள். ஒருமுறை இந்த திரைப்படம் பற்றிய அந்த பல பாடல்கள் பற்றிய இசையமைப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எம்ஜி ராமச்சந்திரனை சங்கர் கணேஷ் சந்திக்க நேர்கிறார். சந்திக்கின்ற போது உனக்கு சம்பளம் எவ்வளவு தருகிறார்கள் என்ற ஒரு கேள்வி கேட்க இவர் கொஞ்சம் தலையை சொறிந்திருக்கின்றார். சம்பளம் பெரிதாக பேசப்படவில்லை, தருவதை வாங்கிக் கொள்வோம் என்று இருக்கின்றேன் என்று சொன்னபோது எம்ஜிஆர் உடனடியாக தயாரிப்பாளரை அழைத்தார். தயாரிப்பாளரை அழைத்து அந்த திரைப்படத்தை தயாரித்தவர் மணியம். மணியம் எஸ் மணியம் என்பது நேயர்களுக்கு தெரியும். அந்த காலத்தில் உலகமெல்லாம் சென்று பல்வேறு விதமான கட்டுரைகளை வரைந்தவர். மணியத்தின் பயணக் கட்டுரைகள் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மணியம் மற்றும் வி லக்ஷ்மணன் ஆகியோர் இணைந்து ஆனந்தவிகடனில் மணியனின் கட்டுரைகள் வாசிக்காமல் யாருமே ஆனந்தவிகடனை மூடுவதில்லை. பயணக் கட்டுரைகள் உலகத்தை நாங்கள் இன்றைக்கு பல வழிகளில் பார்க்கின்றோம். உலகம் எங்களது கை விரல்களில் வந்துவிட்டது. அந்த காலத்தில் உலகத்தை பார்ப்பது மணியனின் ஆனந்த விகடனில் வருகின்ற பயணக் கட்டுரைகள்தான். அதை பலர் வாசித்தவர்களுக்கு புரியும் என்ற வகையில் அந்த தயாரிப்பாளரை அழைத்து 10,000 கொடுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். 10,000 ஒன்று கொஞ்சம் தயாரிப்பாளர் வியந்து விட்டார். இவ்வளவு பெரிய சம்பளத்தை, அந்த நேரம் 10,000 மிகப்பெரிய சம்பளம், அதை எப்படி கொடுப்பது? இல்லை இல்லை, நீங்கள் கொடுங்கள், அது பிரச்சனை இல்லை. இப்போது எம்ஜிஆர் பேச்சுக்கு அங்கு இடமில்லை. கொடுக்க மறுத்தால் எம்ஜிஆர் படத்திலிருந்து விலகிவிடுவார். பயத்தில் உடனடியாக 5,000 அட்வான்ஸ் கொடுத்துருக்கின்றார். அதையும் எம்ஜிஆர் தான் சொன்னார், 5,000 அட்வான்ஸ் கொடுங்கள் என்று. அதை மிகப்பெரிய புலகாங்கிதமாக இன்றும் சொல்வார். 5,000 என்ற கையில் வந்தது தான் கனவிலே நினைக்கலையாம். 500, 1,000 என்று கொடுத்து, 2,000 என்று கொடுத்து தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் சங்கர் கணேசின் முதல் திரைப்படங்கள் பலவற்றில் அப்படி ஒரு ஏமாற்றத்தை தந்தவர்கள். முதல் முதலில் எம்ஜி ராமச்சந்திரனின் திரைப்படத்தில் தான் பணத்தை கண்டேன் என்று அவர் வியப்பார். அப்போ எம்ஜிஆரிடம் பாடல், எம்ஜிஆருக்கு பாடல் கொடுக்க வேண்டும் என்றால் எப்படி பாடல் கொடுப்பது? இப்போ சங்கர் கணேசுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல பாடலை கொடுக்க வேண்டும், அவருக்கு விருப்பமான மெட்டை கொடுக்க வேண்டும். எம்ஜிஆர் வந்து பாடல் கேட்பார். பாடல் எல்லாம் மெட்டமைத்தவுடன் அவர் நேரடியாக ஸ்டூடியோவுக்கு போய் பாடல்கள் எல்லாம் கேட்பார்.
அதான் எம்ஜிஆர் திரைப்படங்களில் பாடல்கள் வெற்றி பெறுவதற்கு காரணம். அதை பின்னர் வந்த ஏனைய நாயகர்களும் பின்பற்றினார்கள். கமல்ஹாசன் அதை பின்பற்றினார். இவர் போயிருந்து கொண்டு பாடல்களை கேட்க இவர் இந்த பொன்னந்தி மாலை பொழுதுக்கு பல மெட்டுக்களை போட்டார். ஐந்தாறு மெட்டுக்களுடன் இந்த ஐந்தாறு அல்ல நிறைய மெட்டுக்களை போட்டார். அவர் சொல்கிற அளவு கூட 20-30 மெட்டுக்கள் போடப்பட்டிருந்த போடப்பட்ட மெட்டுகளை போட்டு காட்டுற இதுதான் மெட்டு என்று சொல்லி எம்ஜி ராமச்சந்திரன் புறப்படும் போது என்று சொன்னார். இந்த மெட்டு ஒரு 4 மெட்டை கையில் எடுத்து இந்த 4 ஒன்றாக இணைத்து ஒரு பாடல் தயாரி, 4 மெட்டையும் ஒன்றாக இணைத்து ஒரு பாடல் தயாரி சங்கர் கணேசுக்கு சொல்லிட்டு போக அப்படி விளைந்த பாடல்தான் பொன்னந்தி மாலை பொழுது. பாடலை கூர்ந்து கேளுங்கள். ஒவ்வொரு சரணமும் ஒவ்வொரு மெட்டில் அமைந்திருக்கும். ஒவ்வொரு சரணத்திலும் ஒவ்வொரு மெட்டை நீங்கள் கேட்கலாம். அது டிஎம்எஸ் மற்றும் பி சுசீலா ஆகியோரது குரல்களை புலமைப்பித்த எம்ஜிஆர் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த மிகப்பெரிய பாடல் ஆசிரியர்களில் புலமைப்பித்தனும் ஒருவர். சங்கர் கணேசன் மெட்டுக்கேற்ப மிகச்சிறந்த பல வரிகளை தந்திருப்பார். இன்னும் பேச இருக்கின்றது, பாடலை தொடர்ந்து கேட்போம்.

0: சங்கர் கணேஷ் இந்த பாடலை புலமைப்பித்தனின் வரிகளுக்கு ஏற்ப பல்வேறு விதமான பாவத்தை கொடுத்து பல்வேறு விதமான மெட்டுக்களில் பல்வேறு ராகங்களை பயன்படுத்தி மெட்டமைத்திருப்பார். பல்லவி, அனுபல்லவி, சரணம் என்பன சங்கராபரணம், பிருந்தாவன சாரங்கா, நடபைரவி, ஆங்காங்கே பிலகரி, கல்யாணி என்று ஒரு ராக மாளிகாவையே எங்களுக்கு வார்த்தெடுத்து தந்திருப்பார். பல்வேறு விதமான சூழ்நிலைக்கேற்ப இசைக்கருவிகளையும் ஆங்காங்கே பயன்படுத்திய விதம் எம்ஜிஆரை ஆச்சரியப்படுத்தி இருந்தது. இந்த திரைப்படத்தின் வெற்றிக்கு சங்கர் கணேசின் பாடல்கள் மிகப்பெரிய தூண்கள் என்று எம்ஜி ராமச்சந்திரனே பாராட்டுகின்ற அளவுக்கு திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி, பாடல்களும் பட்டி தொட்டி எங்கும் ஒளித்தோய்ந்தன. அப்படியான இந்த பாடலுக்கு பேஸ் கிட்டார், ரிதம் கிட்டார், வைப்ரோஃபோன், வயலின், வயலோ, செல்லோ, புல்லாங்குழல், ட்ரம்பெட், சைலோஃபோன் மற்றும் ஹொங்கோ, பொங்கோஸ், ட்ரம்ஸ் என்ற அருமையான இசைக்கருவிகள் இன்னும் பல. இந்த திரைப்படத்தில் ஒரு சண்டை காட்சியர், இதய வீணை என்பது தான் திரைப்படத்தின் பெயர். அதனால் 30க்கு மேற்பட்ட வீணைகளை பயன்படுத்தி அந்த சண்டை காட்சிக்கு ஒரு பின்னணி இசை கொடுத்தாராம் சங்கர் கணேஷ். இது மேலதிக தகவல். இந்த திரைப்பட பாடல்கள், திரைப்பட காட்சிகள், திரைப்படங்களில் வந்த இந்த சுவாரஸ்யமான விடயங்கள் நாள் முழுவதும் பேச பேச கேட்க கேட்க இனிமையாக இருக்கும். அடுத்த பாடல் இருக்கின்றது என்பதனால் இப்போது மட்டும் இதை நாங்கள் நிறுத்தி கொண்டு இன்னும் நிறைய இருக்கின்றது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் மேலதிக தகவல்களுடன் இணைந்திருப்போம்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677200.
3: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன், குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ், 36001 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, ஏசியன்ஸ் Mega Sale.

0: சிஎம்ஆர் திரையிலக்கிய சாகர சங்கமம்.
1: திரையிலக்கிய சாகர சங்கம நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இன்றைய நாளிலே மிகப்பெரிய ஒரு பாடகர், ஒரு காலத்தில் எஸ்பிபியுடன் ஒரு போட்டி போட்டு பாடிய பாடகர் என்று சொன்னால் மிக இல்ல. என்றாலும் அவர்கள் நண்பர்கள், நாங்கள் தான் அதை ரசிகர்கள்லாம் போட்டியாக பார்ப்போம். மலேசியா வாசுதேவன் பாடல்கள் பல திரை இசை வரலாற்றில் தனக்கென ஒரு தனித்துவமான முத்திரையை பதித்து கொண்ட ஒரு பன்முகத்திறம் கொண்ட ஒரு மாபெரும் கலைஞர் மலேசியா வாசுதேவன் என்றால் அது மிகையல்ல. அவரது அசாத்தியமான குரல், அந்த குரல் வளமும் நடிப்பு திறமையும் எப்பொழுதும் தமிழ் திரையுலக ரசிகர்கள் மத்தியில் மலேசியா வாசுதேவனுக்கு நீங்காத ஒரு இடத்தை கொண்டு வந்திருக்கும். பொதுவாக கிராமிய மற்றும் கம்பீரமான குரலின் நாயகனாகத்தான் ஆரம்பத்தில் இவர்களை திரையுலகம் பார்த்தது. நாட்டுப்புற பாடல்களுக்குரிய மண் வாசனையையும் துள்ள இசைக்கு தேவையான அதிரடியையும் ஒரே நேரத்தில் கொடுக்கும் அசாத்திய குரல் வளம் இவருக்கு இருக்கின்றது. பல்வேறு விதமான பாடல்கள், பூவே இளைய பூவே போன்ற மென்மையான பாடல்களையும், 16 வயதினிலே திரைப்படத்தில் வெளிவந்த ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு செஞ்சுருட்டி ராகத்தில் அமைந்த, அதே ராகத்தில் அமைந்த பல வெத்தலை வெத்தலை வெத்திலையோ போன்ற பல பாடல்களையும் தந்து அமர்க்களப்படுத்திய ஒரு பாடகர் மலேசியா வாசுதேவன். இவர் பல்வேறு திரையுலக பிரமுகர்களால் பாராட்டப்பட்டவர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு பரீட்சைக்கு நேரமாச்சு படத்தில் இவர் பாடிய பாடல்களை கேட்டு எனக்கேற்ற சரியான குரல் என்று சிவாஜியே இவரை பாராட்டினாராம். அந்தளவுக்கு இவரது குரல் வளம் சிவாஜி கணேசனை கவர்ந்தெழுத்திருக்கின்றது. அதேபோல் 80களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் திரைப்படங்களுக்கு மலேசியா வாசுதேவனின் பாடல்கள் மிகப்பெரிய பக்கபலமாக இருந்தன. வா வா பக்கம் வா, பொதுவாக என் மனசு தங்கம், ஆசை நூறு வகை, இப்படி பல பாடல்கள். அந்த பாடல்களை கேட்டால் ரஜினிகாந்துக்குரிய குரல் போலத்தான் எங்களுக்கு தெரியும். இளையராஜாவுடன் இணைந்து மிகப்பெரிய ஒரு கூட்டணியை தந்தவர் மலேசியா வாசுதேவன். இசைஞானி இளையராஜா பல திரை இசை பாடகர்களை அந்தந்த இடங்களுக்கு ஏற்ப சரியாக பயன்படுத்துவதில் கில்லாடி. இசைஞானி இளையராஜாவின் இசையில் மலேசியா வாசுதேவன் பாடிய நூற்றுக்கணக்கான பாடல்கள் இன்றும் தமிழ் மக்களின் நெஞ்சங்களில் நீங்காத இடம் பிடித்திருக்கும். கிராமிய பின்னணி கொண்ட பாடல்களாக இருக்கலாம், அல்லது கொஞ்சம் நகரப்பாடல்களாக இருக்கலாம், இளையராஜாவின் முதல் தேர்வாக எப்போதும் மலேசியா வாசுதேவன் திகழ்ந்தார். ஆகாய கங்கை தர்மஜுத்தன் திரைப்படத்தில் இடம்பெற்றது. அதுதான் இன்றைக்கு எங்களுக்கு பிஜிஎமாக போய்கொண்டிருக்கின்றது. அப்படி பல பாடல்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகுடம் சூட்டியவர் மலேசியா வாசுதேவன். ஒரு மிகச்சிறந்த பாடகர் மட்டுமல்ல, 80க்கு மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து மிகச்சிறந்த நடிகர் என்ற குணச்சித்திர வில்லன் பாத்திர நடிகர் என்ற பெருமையையும் பெற்றவர். முதல் வசந்தம், ஒரு கைதியின் டயரி போன்ற திரைப்படங்களில் இவர் ஏற்ற வில்லன் பாத்திரங்கள் அசாத்திய நடிப்பு திறமைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்லப்படும். சில திரைப்படங்களுக்கு இசையமைப்பாளராகவும் பல பாடல்களுக்கு பாடலாசிரியராகவும் மலேசியா வாசுதேவன் இருந்திருக்கின்றார் என்பது மேலதிக தகவல். இப்படி மலேசியா வாசுதேவன் அவரது நினைவு தினம் இன்றைய நாள் என்ற வகையில் தான் நாம் அடுத்த பாடலை, அவர் பாடிய ஒரு பாடல், ஒரு நேர் விரும்பி கேட்ட பாடல், சிவரஞ்சனி விரும்பி கேட்ட பாடல், அந்த பாடல் தான் இப்போது இடம்பெற இருக்கின்றது. கோழி கூவுது என்ற திரைப்படம், 82 ஆண்டு வெளியான கோழி கூவுது திரைப்படம். தமிழ் சினிமா வரலாற்றின் மிக முக்கிய சிறப்புகளை பெற்ற ஒரு கிராமத்து காவியம் கோழி கூவுது. இது பிரபல இசையமைப்பாளரும் பாடலாசிரியருமான கங்கை அமரன் இயக்குநராக அறிமுகமான முதல் திரைப்படமும் இந்த கோழி கூவுது. எந்த ஒரு இயக்குநரிடமும் உதவி இயக்குநராக பணியாற்றாமல் தனது முதல் படத்திலேயே முத்திரை பதித்து 100 நாளல்ல நேர்களே, 300 நாட்களுக்கு மேல் ஓடி சாதனை படைத்த ஒரு திரைப்படத்தை தந்தவர் கங்கை அமரன். நாங்கள் கங்கை அமரனை ஒரு பாடலாசிரியர், சில வேளைகளில் ஒரு பாடகர், சில இடங்களில் ஒரு நடிகராக பார்த்துருக்கின்றோம், ஒரு இசையமைப்பாளராக பார்த்துருக்கின்றோம். அவர் மிகப்பெரிய ஒரு இயக்குனர் என்பதை கோழிகோவுது நிரூபித்தது. பிரபுவின் முதல் வெற்றி திரைப்படமும் இந்த கோழிகோவுது திரைப்படம்தான். சங்கிலி திரைப்படம்தான் பிரபு அறிமுகமானது. சிவாஜி கணேசனுடன் இணைந்து அவர் அறிமுகமானார். ஆனால் அது ஒரு வணிக ரீதியில் பெரிய வெற்றியை பெறவில்லை, எதிர்பார்த்த அளவு வெற்றியை பெறவில்லை. ஆனால் பிரபுவுக்கு வணிக ரீதியில் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது இந்த கோழிகோவுது. பன்னீர் புஷ்பங்கள் படத்துக்கு பிறகு நடிகர் சுரேஷ் இந்த திரைப்படத்தில் நல்ல மார்க்கெட்டை பெற்றுக்கொண்டவர். விஜி என்ற ஒரு துடிப்பான நடிகை இந்த திரைப்படத்தை மூலம் தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகமாகின்றார். அந்த காலத்தில் ஒரு தனித்துவமான பெயர் பெற்றிருந்த நடிகை சில்க் சுமிதா. கவர்ச்சி நடிகையாக அறியப்பட்ட சில்க் சுமிதாவுக்கு இந்த திரைப்படத்தில் சிட்டு என்ற ஒரு குணச்சித்திர பாத்திரம் அமைந்திருந்தார். அது அந்த குணச்சித்திர பாத்திரம் மூலம் தனது திறமையை, நடிப்பு திறமையை வெளிக்காட்டியிருப்பார். அண்ணன் இளையராஜா இசையமைத்த பல பாடல்கள் கோழிகூவுது திரைப்படத்தில் இடம்பெற்றன. பூவே இளைய பூவே, நாங்கள் நின்று கொண்டோம், ஏதோ மோகம் ஏதோ தாகம், அன்னை அன்னை சிப்பா அன்னை போன்ற பாடல்கள் இந்த திரைப்படத்தின் வெற்றிக்கு மிகப்பெரிய நிலைக்கலன்களாக அமைந்தன. புகழ்பெற்ற ஒளிப்பதிவாளர் பி எஸ் நிவாசின் ஒளிப்பதிவில் இடம்பெற்ற இந்த திரைப்படம் இன்று வரை தமிழ் திரைப்படத்தில் ஒரு வெற்றி திரைப்படமாக பேசப்படுகிறது. அதற்கு மலேசியா வாசுதேவனின் பாடல்களும் மிக முக்கியமானவை. இந்த பாடலில் ஒரு தொகையராவர் ஒரு கடிதம், தம்பி ராமகிருஷ்ணன் கூச்சப்படாமல் மிச்சத்தையும் வாசித்து காட்டும் அந்த வசனம் அன்று ஃபலரது குரல்களில் கடிதங்கள் வரைகின்ற போது கூச்சப்படாமல் மீதியையும் எழுதவும் வாசிக்கவும் என்றெல்லாம் முன்னுரையாக போடப்பட்ட பல சங்கதிகள் இருக்கின்றன.
2: காமாட்சி, இங்கே இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாகவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா கூச்சப்படாமல் மற்றவர்களையும் படித்து காட்டவும். பூ

0: இசைஞானியை பயன்படுத்திய ஒரு நீலாம்பரி, சங்கராபரணம் இந்த ராகங்களில் இடம்பெற்ற அந்த பாடல் அத்தனை மென்மையையும் ஒரு எழுச்சியையும் எங்களை அப்படியே கட்டி போட்டு வைக்கின்ற ஒரு ஆகர்ஷணத்தையும் தந்தது. புல்லாங்குழல் பல விதங்களில் ஒலித்தது. பல்வேறு புல்லாங்குழல்களை ஒன்றாக பயன்படுத்தி எங்களை அந்த பாடலை விட்டு வெளியே செல்லாதவாறு அப்படியே எப்போது மலேசியா வாசுதேவன் எல்லாம் ஒரு வரியை பாடி முடிக்கின்றாரோ உடனடியாக ஒரு வயலின் அல்லது ஒரு புல்லாங்குழல் கூவுகின்ற அந்த காட்சிகள், கோழி கூவுது என்ற அந்த உணர்வை எப்போதும் அந்த பாடல் மூலம் தொட்டுக்கு தொட்டு காட்டியிருந்தார் இசைஞானி இளையராஜா. பாடலின் தொடக்கத்திலும் இடையிலும் புல்லாங்குழல் இசை கிராமத்தின் அதிகாலை சூழலை எங்கள் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தியது. ஒகஸ்டிக் கிட்டார் பாடல் முழுவதும் பின்னணியில் ஒரு மென்மையான தாளக்கட்டை, ஒரு ஸ்ட்ரம்மிங் தந்து கொண்டே இருந்தது. அது மட்டுமல்ல, வயலின் பல்வேறு வயலின்கள், வயலோ வயலின் செல்லோ இப்படி பலவற்றை பயன்படுத்தி ஒரு தாளாட்டுக்குரிய சோகத்தையும் அமைதியையும் கலந்த உணர்வை இந்த பின்னணி இசையில் கொண்டு வர வயலின்கள் பெரும் உதவி புரிந்திருக்கின்றன. அதைவிட தபேலா, மிருதங்க, டோலக் பாடலின் மென்மையான தாளத்திற்கு தபேலா மிருதங்கத்தின் ஒலிகள் நல்ல தாளக்கட்டை தந்திருந்தன. இப்படி பல இசைக்கருவிகள், அவற்றை பயன்படுத்தி இசைஞானி தந்த மிகச்சிறந்த பாடல்களில் இந்த பாடலும் ஒன்று. மலேசியா வாசுதேவன் மிக சிறப்பாக அந்த பாடலை ஒரு மென்மையான குரலில் ரிதம் கலந்து வழங்கியிருந்தார். இந்த பாடல் ஒலித்தொய்ந்த நேரம் 6:56. நேர்கள் இணைந்திருப்பது கீத சந்தங்கள் நிகழ்ச்சி.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677.
0: நேர்களை அடுத்து கண்ணன் ஒரு பாடல் விரும்பி கேட்டிருந்தார். திருவிளையாடல் திரைப்படத்தில் ஏதாவது ஒரு பாடல் தருமாறு. இந்த பாடலை பற்றி அதிகம் நாங்கள் பேச வேண்டியதில்லை, ஏற்கனவே

டாக்டர் பாலமுரளிகிருஷ்ணா அவரிடம் சென்றிருக்கின்றார்கள். அவர் இந்த விதமான மறுப்புமின்றி கே வி மகாதேவன் போன்றவர்களுக்கு, ஏ பி நாராயணன் நாகராயன் போன்றவர்களுக்கு உதவி புரிகின்ற நோக்கத்தில் தான் பாடுவதாக ஒப்புக்கொண்டு பாடிய பாடல்தான் இப்போது நாங்கள் வழங்க இருக்கின்ற பாடல். திருவிளையாடல் திரைப்படத்தில் கே வி மகாதேவன் பல ராகங்களை பயன்படுத்தி உருவாக்கிய பாடல்களில் இந்த பாடல் மிக மிக முக்கியமான பாடல். ஒரு தர்பாரி, தோடி, மாண்ட், மோகனம், இப்படி பல ராகங்கள் இணைகின்ற போது அதை ராக மாளிகா என்று அழைப்பார்கள். அந்த ராக மாளிகா கொண்டு வருகின்ற பாடல் இதுதான்.

0: மரிகரி மக மரிக சரி நிதா சரி நிதா சரி நிதா
1: சரி நிதா சரி நிதா

இந்த பாடலிலே அந்த ராகங்களை எல்லாம் தந்திருப்பார் வானமுரளி கிருஷ்ணா. தோடி, தர்பார், இதான் அந்த ராகங்கள். ஒவ்வொரு பாடலின் இடையேயும் ராகங்களை மிக சிறப்பாக ஆங்காங்கே கொண்டு வந்து புகுத்தி கண்ணதாசன் ஒரு பெரிய ஜாலம் புரிந்திருப்பார்.

அருமை. அந்த பாடல் ஒரு ராகமாளிகா தொடர்பான பாடல். அப்படிதான் கே வி மகாதேவன் இசையமைத்திருப்பார். டர்பார், தோடி, கானடா, மோகனம், மாண்ட் என்று பல ராகங்கள். அதை மிக சிறப்பாக எங்களது கண்ணதாசன் பாடல் முழுவதும் அந்த ராகங்களை தந்திருப்பார். பாடல் ஒளித்தோய்ந்த நேரம் 7:05. நீர்கள் கீத சந்தங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்தீர்கள். கீத சந்தங்கள் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேர்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பாடல்களை தெரிவு செய்து தந்த நேர்களுக்கும் இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மனத்தியால செய்திகள்.
1: CMR Tamil HD Hourly News.
2: இலங்கையில் 18 வயதுக்கு மேற்பட்ட சுமார் 40 லட்சம் பேர் இதுவரை வரி செலுத்துவோர் அடையாள இலக்கம் டின்னை பெற்றுக்கொள்ளவில்லை என்று உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. திணைக்களம் வெளியிட்டுள்ள உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்களின்படி இலங்கையில் இதுவரை 13 மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு டின் இலக்கங்கள் வழங்கப்பட்டுள்ளன. தற்போதைய சட்ட விதிகளின்படி 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட அனைத்து குடிமக்களும் இந்த அடையாள இலக்கத்தை பெற்றுக்கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. எத்தகைய பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் இலங்கையின் மனித வளத்தை மேம்படுத்துவதற்காக வரவு செலவு திட்டத்தின் மூலம் கல்வித்துறைக்கு பெரும் தொகை ஒதுக்கப்பட்டுள்ளதாக பிரதமரும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இலங்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதன் காரணமாக டெங்கு நோயாளர் முகாமைத்துவம் தொடர்பான புதிய வழிகாட்டுதல்கள் அனைத்து மருத்துவ நிறுவனங்களுக்கும் வழங்கப்பட்டிருப்பதாக சுகாதார பிரதியமைச்சர் மருத்துவர் ஹன்சக்க விஜயமுனி தெரிவித்திருக்கின்றார். டெங்கு காய்ச்சல் என சந்தேகிக்கப்படும் நோயாளர்களுக்கு தேவையான மருத்துவ பரிசோதனைகளை எந்தவித தாமதமுமின்றி விரைவாக மேற்கொள்வதை உறுதி செய்யும் வகையில் நோயாளர்களிடமிருந்து இரத்த மாதிரிகளை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான அனைத்து உத்தியோகபூர்வ நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாக பிரதியமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். வவுனியாவில் இடம்பெற்ற தமிழீழ விடுதலை இயக்கத்தின் 12வது தேசிய மாநாட்டில் கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலர் கூட்டத்திற்கு சமூகம் அளித்திருக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் உபத்தலைவர் ஹென்றி மகேந்திரன், பிரசன்னா இந்திரகுமார், சபா குகுதாஸ், வினோ நோகராதலிங்கம், புவனேஸ்வரன் உட்பட்ட பல பிரமுகர்கள் நேற்றைய கூட்டத்தை புறக்கணித்திருந்தனர். இந்த தரப்பினர் கட்சியின் தலைமை சுயநலமாக செயற்பட்டு வருவதோடு கட்சியின் வீழ்ச்சிக்கும் காரணமாக உள்ளதாக பகிரங்கமாக தகவல் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியில் கொள்கை பரப்பு துணைச் செயலராக இருந்த நடிகை கௌதமி அந்த கட்சியிலிருந்து விலகியிருக்கின்றார். சட்டசபை தேர்தலுக்கு பின்னர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து முன்னாள் அமைச்சர்கள், நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் விலகி வருகின்றனர். அந்த வகையில் நடிகை கௌதமியின் விலகல் இடம்பெற்றுள்ளது. ஒமான் நாட்டின் கடல் பகுதியில் கப்பலில் உயிரிழந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த நிஷாந்த் உயிர்த்தநாதனின் உடல் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று ஒமானில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. நோவாஸ்கோஷியா மருத்துவர் பற்றாக்குறையை சமாளித்து வரும் நிலையில் மார்ச் 31 278 புதிய மருத்துவர்களை பணியமர்த்தியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றது. ஓய்வு பெற்ற அல்லது மாகாணத்தை விட்டு வெளியேறிய 79 மருத்துவர்களை கணக்கில் கொண்டால் இது 199 புதிய மருத்துவர்கள் என்ற நிகர அதிகரிப்பை குறிப்பதாக நோவாஸ்கோஷியா மாகாண முதல்வர் டிம் ஹூஸ்டன் தெரிவித்தார். மருத்துவ பணிக்கு புதிதாக பணியமர்த்தப்பட்டவர்களில் 33 பேர் அமெரிக்காவைச் சேர்ந்தவர்கள் என அவர் தெரிவித்தார். காவல்துறையினரின் வன்முறை, முறையற்ற நடத்தை அல்லது அலட்சியம் ஆகியவற்றின் காரணமாக பாதிக்கப்பட்ட பூர்வக்குடி மக்களுக்கு புதிய பிரிவு மிகவும் அவசியமான சேவையை வழங்க உள்ளதாக பிரிட்டிஷ் கொலம்பியாவின் பூர்வக்குடிகளின் ஜஸ்டிஸ் கவுன்சில் அமைப்பு தெரிவித்துள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான உறவுகளில் ராஜதந்திர அணுகுமுறையை வலியுறுத்தி வரும் அமெரிக்காவைச் சேர்ந்த நேஷனல் ஈரானியன் அமெரிக்கன் கவுன்சில் அமைப்பு பொய்களின் அடிப்படையில் தொடங்கப்பட்டு ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்களின் உயிரிழப்புக்கு காரணமான ஒரு போர் முடிவுக்கு வந்திருப்பதை வரவேற்பதாக தெரிவித்துள்ளது. காசா பகுதியில் உள்ள மருத்துவ ஆய்வகங்கள் மற்றும் இரத்த வங்கிகளின் செயற்பாடுகள் கடுமையான மருத்துவப் பொருட்கள் தட்டுப்பாடு காரணமாக முழுமையாக முடங்கும் பேரழிவு நிலையை எட்டியிருப்பதாக காசா சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. உலக இரத்த குடையாடர் தினத்தை முன்னிட்டு காசா சுகாதார அமைச்சு ஜூன் 14 விடுத்த விசேட அறிக்கையிலேயே இந்த தகவல் வெளியிடப்பட்டது.
0: செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
3: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
4: இதயத்துடிப்பு
5: ஒலிபரப்பின் உச்சம்.
3: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
4: ஆலோசனைகளும்
3: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4761-4765-4661.
5: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

0: அந்த பாடல் மணிப்பூர் மாமியார், அது திரைப்படம். அந்த திரைப்படத்திலிருந்து எம்எஸ் எம் மெலிசியா வாசுதேவன், எஸ்பி சைலஜா ஆகியோர் ஹிந்தோளம் என்ற ஒரு ராகத்தில் பாடிய பாடல். ஒளித்தோய்ந்த நேரம் 7:17. நேரம் சரியாக 7:17. நேர்கள் காத்திருக்கு நேர்களை நாங்கள் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ள நேரம் இது.
1: மேலும் 2 ஆண்டுகள் புதிய வரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365.
2: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
0: நேரம் இப்பொழுது 7:18. நிகழ்ச்சியில் நேர்களை இணைத்துக் கொள்ள நேரம். நிகழ்ச்சியில் முதலாவது நேர், இந்த மணித்தியாலத்தின் முதலாவது நேர், வணக்கம்.
6: மாலை வணக்கம் பாசன், ரவிசங்கர் பேசுறேன்.
0: ஓ ரவிசங்கர், வாருங்கள். வணக்கம், மாலை வணக்கம்.
6: நன்றி, எப்படி இருக்கீங்க?
0: நலம் நலம், நன்றி. நீங்கள் நலம் தான்?
6: கேள்விப்படாத ஒரு ராகம் தேடி பார்த்தேன் நானு. அதுல இப்ப சுமணர் சுமனேச ரஞ்சினின்னு பேர் இருக்கு அதுக்கு.
0: சுமனேச ரஞ்சினி நான் சொன்னேன், அது மாற்று பேரு
6: சொன்னீங்களா? ஓகே. அப்புறம் ஹிந்துஸ்தானில மது கவுன்ஸ்ங்கறாங்க.
0: மது கவுன்ஸ்,
6: மது கவுன்ஸ். இது இது அவுதவ ராகம் இல்ல இது?
0: அவுதவ.
6: ஓகே ஓகே. அதான் தேடினேன், அதுல நிறைய பாடல் இல்ல போல் இருக்கு. அதுல ஒரு கிருதி வந்து கீர்த்தனை, என்ன ஹிமகிரி தன்னையே ஹேமலது, அதுல இதுலதான் வருதுங்களா? அது அவரு முத்துசாமி
0: கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகள் அருமை. நல்ல, நீங்கள் இப்படிய அதெல்லாம் பாருங்க, எங்க பாட்டை கேட்டு அதெல்லாம்
6: தேடும் போது தெரியுது இதெல்லாம். அப்ப இது வந்து சண்முக பிரியாவுக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்களா அதுக்கு, இந்த ராகத்துக்கு?
0: இது சமுத்திர பிரியாவை கேக்குறீங்களா?
6: 56வது மேலகர்த்தராகம்
0: இருக்கலாம், இருக்கலாம். என்னடா இது வந்து அந்த பாடல் சூழலுக்கேற்ப எம்எஸ்வி கண்டறிஞ்ச ஒரு ஒரு ராகம், ஒரு ஒரு பூத்திய ஒரு ராகம் சமுத்திர பிரியா. சமுத்திரம் சார்ந்த ஒரு சூழல் பின்னணி அதுக்காக கொண்டு வந்தது. இப்ப இது வந்து எம்எஸ்சியின் மிக மிக ஒரு அருமையான, அல்லது என்ன சொல்றதா, அப்படி ஒரு ராகங்கள் பட்டியல்ல இந்த ராகம் இருக்கு. அருமையாக அவர் இசையமைத்த ராகம் என்ற பட்டியல்ல இந்த பாட்டும் இருக்கு.
6: இதை தேடும் போதுதான் உதய ரவிச்சந்திரிகான்னு ஒரு ராகம்,
0: உதய ரவிச்சந்திரிகா இருக்கிறது.
6: அத பத்தி வருது, அதுவும் அவுத ராகம்
0: தான்,
6: நல்லா இருக்கு. அதுலதான் இந்த ஹிமகிரி கத்தனையை வந்து முத்தையா பாகவதர், முத்துசாமி தீட்சிதர், முத்தையா பாகவதர்,
0: முத்தையா பாகவதர்
6: அவரோட கிருதி இது. இன்னைக்கு பாடல் நம்ம வந்து இது கேட்போம், பூவும் புட்டும் படத்துல.
0: அவன் நிகழ்ச்சியை கேட்டு கேட்டு கடன் தேடல இருந்திருக்கிறீ.
6: ஆமா, இருக்குன்னு சொல்லி தேர்னேன், அப்பதான் இதெல்லாம் தெரிய வந்தது. நல்ல நல்ல இது, நல்ல நிகழ்ச்சிங்க, நன்றி இந்த மாதிரி கொண்டு வந்ததுக்கு. இன்னைக்கு பூவும் புட்டும் படத்துல நாதஸ்வர ஓசியிலே தேவன் காண்கின்ற வரிகள் மறந்து போச்சு எனக்கு.
0: நாதஸ்வரவோ சைலே தேவன் வந்து பாடுகிறான்,
6: தேவன் வந்து பாடி
0: வரும் நாதத்திலே தேவி நடமாடுகிறார்.
6: கோவர்தனம்,
0: கோவர்தனம் ஒரு பிருந்தாவனி சாரங்க அப்படி ஒரு ராகம். ராகம் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. சரி, சரியா சொல்லிட்டீங்க. நான் நினைச்சு வச்சிருந்த ராகத்தை அப்படியே சொல்றீங்க. பிருந்தாவனி சாரங்கா என்னண்டா ரவிசங்கர், உங்களுக்கு நிறைய தெரியும் ராகத்தை பத்தி. சில திரைப்படங்கள்ல சில ராகங்கள் நாங்கள் இந்த ராகம் வந்து தீர்மானிப்போம், ஆனா சில இடங்கள்ல அது வேறு ராகமாக இருக்கும். திரைப்படங்கள்ல வர்ற பாடல்களுக்குரிய ராகங்கள் பல, ஒரு பாடல்ல பல ராகங்கள் இருக்கும். அதுல முதன்மையான ராகத்தை தான் நாங்கள் பெரும்பாலும் பேசுறது உண்டு.
6: ஆமாங்க.
0: ரெண்டு மூன்று மெட்டுக்கள் வரும் பாட்டில் என்ன, பல்லவி ஒரு மாதிரி இருக்கும், சரணம் ஒரு மாதிரி இருக்கும், தொகையராயன் ஒரு மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு வேறு வேறு ராகங்கள் இருக்கும். சிலர் நாங்கள் பெரும்பாலும் பல்லவி என்ன ராகத்தில் இருக்கிறதோ அதை தான் பேசலாம்.
6: ஆமாம், இதில் இதில் பாலமுரளி கிருஷ்ணாவோட பாடல் ராக மாளிகை கொண்டு வந்தீங்க, அது நல்லா எப்படி அதை லிங்க் பண்ணாங்கன்னே தெரியல ஒவ்வொரு ராகத்தையும்
0: பாருங்க. அந்த ராகத்தை லிங்க் பண்ணதை விட கண்ணதாசன் அந்த ராகத்தை கடைசியில
6: சொல்றாரு,
0: முழு ராகத்தையும் அப்படியே சொல்லுவாரு. என்ன அது, அதுதான் அந்த ஆச்சரியம். அதுவும் சரியா வந்து அமைஞ்சிருக்கு அந்த பாட்டு. கே வி மகாதேவனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கணும்.
6: அதான் பிருந்தாவன சாரங்கால் தான் இது, பொன்னொன்று கண்டேன் பெண்ணன்கு இல்லை.
0: நிறைய பாடல்கள் பழைய
6: ஏமாந்தான், நிறைய பாடல் இருக்கு.
0: எம்எஸ்வி என்ன சொல்ற, தூள் கிளப்பி இருப்பார் அந்த ராகத்துல.
6: சரிங்க,
0: அந்த பாடல்களுக்கும் நன்றி ரவிசங்கர், நன்றி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
7: வணக்கம் குயின்சன்.
0: குயின்சன் வாங்க.
7: சூரியவம்சம் படத்தில சலகு ஜலகு சரியா செய்யல சலகு ஜலகு
0: பாடல் ஒலிக்கும்
7: அந்த பாடம்.
0: நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு. சூரிய வம்சம் திரைப்படத்தில் சலக்கு சலக்கு என்ற பாடல் குயின்சனுக்கு ஒலிக்கும். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம் அண்ணா, நலமா இருக்கிறீங்களோ?
0: ஓ நலம் தேவகுமார், நீங்கள் எப்படி?
8: நலமா இருக்கிறோம். உங்களை நேரத்தில் குழப்பா இருந்துச்சு. அருமையான பாடல், பாடலை பற்றியான தெரிவுகள் நினைவுத்து பாடல்களையும் அந்த ஒரு எல்லாரும் பாட பயந்த நேரத்துல அவர் எங்களுக்கு பாடிய பாடகர் அதுல அவரை சிறப்பிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு, சிறப்பா இருந்துச்சு. எனக்கு அவர் பாடின பாட்டுல இருந்தது ஆசை நூறு வகை வாழ்க்கை வகை அந்த பாடலுக்கு பாடுறோம்.
0: நன்றி தேவகுமார், நிகழ்ச்சியில் இருந்து.
8: நன்றி, நன்றி.
0: நிகழ்ச்சியில் நடத்தினர் வணக்கம்.
9: வணக்கம் வணக்கம், நான் ஜெயா. எப்படி நலமா இருக்கீங்களா?
0: ஓ நலம் ஜெயா, நீங்கள் நலமா?
9: ஓ நல்ல சொன்னா.
0: கன காலத்துக்கு பிறகு கலைக்கிறோம். என்ன
9: இல்ல இல்ல கேட்டு கொண்டிருக்கேன்னா, கேள்விகளுக்கு வேணா பாடல இருக்கிறாங்க ஜி, கொஞ்சம் விட இடையில வேற என்ன மெட்டீரியல் கேட்கத்தனவன் கேட்டு கொண்டிருப்பேன் நிகழ்ச்சியில. நிகழ்ச்சிகள் சிறப்பா இருந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பாடல் வந்து திருப்பதி திரைப்படத்துல புது வீடு கட்டலாமா,
0: புது வீடு கட்ட போறீங்க
9: நோர்வேல பாட்டு போயிற மாதிரி.
0: சரி, நன்றி நன்றி
9: நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: வணக்கம், நான் கலியுகவரதன் கேட்கிறேன்.
0: கலியுகவரதன் வாங்கோ.
10: படம் உரிமை குரல், பாட்டு நெருங்கி நெருங்கி.
0: சரி சரி, என்ன பஸ்ல போய் கொண்டிருக்கீங்களே?
10: ஓமன் இப்பதான் நான் தண்டு கொண்டிருக்கேன் வந்து. அப்ப நான் சில நேரம் வந்து நிகழ்ச்சியில வந்து இப்ப கன நேரம் எனக்கு நன்றி. என்ன நான் எடுத்தோடனே நீங்க ஆன்சர் பண்ணாக்கு, நான் பஸ்ல போறபடியா கன நேரம் வந்து லைன் வச்சிருக்கேன், அதான் பிரச்சனை. கட் பண்ணி
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
11: வணக்கம் வாசன், நிர்மலா இருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
0: நிர்மலா நலம், நன்றி. நீங்கள் எப்படி?
11: இப்பவும் நிலமா இருக்கிறவன் உங்களோட நிகழ்ச்சியெல்லாம் கேட்டு கொடுதான் எனக்கு வந்து என் பேர் எனக்கு என்ன துவசன் உதயகுமார் இருக்கு பிறந்த நாள் அவருக்கு அவருக்கு 100 ஆண்டு காலம் வாழ்க்கை அந்த பாட்டு போடுவீங்களா
0: அதுக்கு என்ன இது என்னது 100 ஆண்டு காலம் வாழ்க நிர்மலா இல்லாம பாடலிக்கும் நன்றி
11: நன்றி நன்றி.
0: நேரம் இப்பொழுது 7:27 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் நேர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. ரவிசங்கர் விரும்பி கேட்ட பாடல் அடுத்து பூவும் பொட்டும் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றார்.

0: அந்த பாடல் ஒளித்தோ இந்த நேரம் 7:31 நிகழ்ச்சியில் இன்னொரு நேரம் இணைத்துக் கொண்டு பயணிப்போம். வணக்கம்.
1: வணக்கம், நான் விஜய் பேசுறேன்.
0: விஜய் வணக்கம், வாங்க. நீண்ட இடைவெளிக்கு பிறகு
1: பேசறது இல்லாத தவிர நான் உங்க பாடு ஃபுல்லா நீங்க உங்களோட நிகழ்ச்சி மிஸ் பண்ணவே மாட்டேன். நான் ரொம்ப நாள் சொல்லணும்னு எனக்கு பாட்டு வேண்டாம். உங்களோட இந்த நிகழ்ச்சியில சில பேர் அப்படியே எனக்கு சில பேர் கரெக்டா தெரியும். இந்த டைமுக்கு நான் வருவேன் அந்த டைம்ல அவங்க கால் பண்ணுவாங்க தெரியும். அப்படி ஒருத்தர் இந்த ரவிசங்கரன் தான். உங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி உங்களோட அவரும் அந்த இன்ஃபர்மேஷன் இல்ல அந்த ராகம் எல்லாம் ஒரே சொல்லுவார்.
0: இல்ல எனக்கு அது ஒரு எனக்கு அது ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சி. ஏன்னா நான் சொன்ன விடயங்கள் அத்தனையும் அப்படியே திரும்ப ஒப்புவிக்க வரைக்கும் அது ஒரு
1: அது வந்து அக்னாலஜ் பண்றாரு. அப்ப நாங்க வந்து நீங்க சொல்றது கரெக்டான செக் பண்றது கிடையாது சொல்றேன். அப்ப ஒரு உங்க அப்ப எங்களை மாதிரி ஒருத்தங்க முன்ன கேட்டா உட்காந்து அதை கேட்டுட்டே இருக்கிறாரு.
0: தெரிஞ்சாக்கள் கேட்கவன் ராகங்கள் தாளங்கள்.
1: ஆனா வந்து இப்ப எனக்கு வந்து பேச தெரியாது. திருப்பி இந்த என்னோட பாட்டு பத்தி பேசுறான் நல்லா வடிவா கேட்க தெரியும். கேட்டுக்கலாம். எவ்வளவு நேரம் பேசிருந்தீங்கனாலும் 24 hours பேசிருந்தீங்கனாலும் இதை பத்தி நான் கேட்டுட்டே இருப்பேன். ஆனா திருப்பி பதில் சொல்ல தெரியாது. ஆனா அவர் அந்த மாதிரி ஆட்கள் நல்லா பார்ட்டிசிபேட் பண்றது நல்ல இன்டராக்ஷன் இருக்கிறபடியே அவருக்கு நான் ஃபேன் ஆயிட்டேன்.
0: இல்ல அது உங்களுக்கும் நல்ல மென்டா கேட்கிற அந்த நேயர்களுக்கும் நல்ல மென்டா. இவ்வளவு விஷயங்கள் நாங்கள் கதை கேட்க தான் தெரியும். இவ்வளவு விஷயங்கள் இருக்குது இந்த பாடல்ல. நாங்கள் அதை இப்ப நாங்கள் ஒரு பக்கம் தனியா நின்று அதை சொல்லாம இன்னொரு ஆள் வந்து அதை கதை கேட்க இன்னும் கணக்க விடயங்கள்
1: உங்க ஒரு இந்த நம்ம நாட்டை விட்டு இங்க வரும்போது மோஸ்ட் எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கும். அப்ப எல்லாம் இப்ப வர ப்ரோக்ராம் டிவியில இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நாடகம் இருக்கும் போது அந்த இப்ப எங்க அம்மா மாதிரி ஆக்கள் அவங்க எல்லாம் படிக்காதவங்கம்மா அவங்க எவ்வளவு விஷயம் நீங்க எல்லாம் சொல்றதுல கேட்டுருக்காங்க தெரியுங்களா. நான் சாங்ஸ் நான் சொல்றேன் இந்த உலக செய்தி சொல்லுவீங்க, அந்த போரை பத்தி சொல்லி எல்லாம் அதெல்லாம் அவங்களுக்கு வந்து யார் அவங்களால வாசிக்க முடியாது. டிவியில செய்தியும் அவங்களுக்கு மியூசிக்கு மேல மியூசிக் போட்டு செய்திய வேற சொல்ல அதையும் ஒழுங்கா கேட்க முடியாது. நீங்க நிறைய அந்த அந்த நதி மூலம் ரிஷி மூலம் வரைக்கும் வடிவா சொல்லுவீங்க. அது அந்த அந்த கேட்கறவங்களுக்கு தெரியும் அந்த பெனிஃபிட். படிக்காதவங்களுக்கு பொழுது போ அவங்க வேலைக்கும் போக மாட்டாங்க, மத்தவங்களோட இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கு நீங்க யூஸ்ஃபுல்லா இருக்கிறீங்க உங்களோட நியூஸ் அண்ட் மெசேஜ்.
0: நன்றி நன்றி விஜய். நன்றி
1: நன்றி.
0: என்ன பாடல்? பாடல் வேண்டாம்,
1: உங்களோட விருப்பம். நான் சொல்லதான் வந்த பாட்டு என்ன பாட்டு போட்டாலும் கேட்பேன்.
0: சரி விஜி, எங்களது விருப்பில் விஜியின் பேரில் ஒரு பாடல் வருமே. நன்றி
1: நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் ரமேஷ்.
0: ரமேஷ் வாங்கோ.
2: வணக்கம். காலம் நல்லா ஹெல்த்தியான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு போல் இருக்கு. பண்ணி கலந்துட்டுனா இருந்தாலும் போன நிகழ்ச்சி இடையில கிடையாது கேட்டேன். அந்த தகவல்கள் அருமைதான். அந்த மாதிரி அந்த இசையில அந்த இதுல ஞான நம்ம அந்த கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சு போயிடும். அது இன்ட்ரெஸ்ட் இருந்து முடியாத காலம் ஒத்து வராது. இப்ப நமக்கெல்லாம் இசையில எவ்வளவு வந்து ஆரம்பத்துல இருந்து அதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. சோ அந்த மாதிரி எங்களுக்கு கேட்கறதுக்கு அது நல்லா இருக்கும். விரும்பி கேட்பாங்க. அந்த மாதிரிதான் போன நியாயம் சொல்லியிருக்கார். வாழ்த்துக்கள் அவருக்கும். இது வந்து எனக்கு விக்ரம் படத்துல இருந்து வனிதா மணி தொட்டு அந்த பாடல். அந்த பாடல் வந்து இசையமைக்கும் போது அது வந்து அவோகிய ராகத்துல அமைச்சிருக்க இளையராஜா. இந்த பாடு ஒரு மாதிரி தொட்டுக்கவா பிடிச்சிக்கணும்னு வருது. ஐயோ அந்த ராகத்துல போடுறமே அப்படின்னு மனசுல தொட்டுக்கிட்டே தான் போட்டாரு அவரு. ஆனா அந்த பாடல் ஹிட் ஆகி போச்சு நல்லா. அந்த ராகத்துல போட்டோம். அந்த பாடல் ஒரு ஜாலியான பாட்டு, அதனால ஹிட் ஆயிடுச்சு அந்த பாட்டும். சோ அந்த வேலை அந்த பாட்டை கேட்கணும் நான்.
0: நன்றி நன்றி
2: நன்றி.
0: எங்களுக்கு அந்த அப்படி அந்த ஆர்வம் உள்ளவர்கள், இசை ஆர்வம் உள்ளவர்கள், இசை ஞானம் தெரிந்தவர்கள் எல்லாம் நிகழ்ச்சியில் பங்கொள்ள வேண்டும். தங்களது கருத்துக்களையும் இதில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களது மிகப்பெரிய அவா. அதை பல நேர்கள் செய்கின்றார்கள். கடல் கடந்து கூட, தேசம் கடந்து கூட இப்படி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார்கள். கலிபோர்னியாவிலிருந்து எங்களது நிகழ்ச்சியில் மோகன் என்ற நேர், அவருக்கும் இசை ஞானம் மிக அதிகம். இப்படி பலர் இருக்கின்றார்கள். ஒரு சிலர் மட்டுமல்ல, நிறைய பேர் இருக்கின்றார்கள். பலர் எங்களுக்கு காட்டலையில் வருவதில்லை, ஆனால் எங்களுடன் பேசுவார்கள். பேசி இந்த நிகழ்ச்சி இப்படி இருக்கின்றது, அப்படி பல நேர்கள் இருக்கின்றார்கள். இந்த வேளையில் அத்தனை நேர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். நேரம் சரியாக 7:36. நிகழ்ச்சியில் அடுத்து குயின்ஸ்டன் விருப்பத்தில் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. சலக்கு சலக்கு என்ற பாடல்.

0: அந்த பாடல் ஒழித்து வந்த நேரம் 7:40 நிகழ்ச்சியில் இன்னொரு நேரம் இணைத்துக் கொண்டு பயணிப்போம். நேர்களே வணக்கம்.
1: தேவதாஸ் காய்கிறேன்.
0: தேவதாஸ் வாங்கோ. வணக்கம்
1: அறிஞர் வாசன் அவர்களே, எப்படி இருக்கிறீர்கள்?
0: நலம் நலம், நன்றி. நீங்கள் எப்படி? நலமா?
1: நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம்.
0: நலத்துக்கான
1: நல்ல விதர் நல்ல காலநிலையா இருக்குது, நடக்கிறதுக்கு சூப்பரா இருக்குது. பொதுவா நாங்கள் ஒவ்வொரு நாள் நடக்கிற ஒரு 6-7 கிலோமீட்டர் நடப்போம்.
0: தினமும் நடந்தால்
1: உடம்பு கொஞ்சம் எங்கட வயதுக்கு கட்டாயம் உடம்பு அசைக்க வேணும்.
0: உடம்பு இல்ல என்னவோ தூர சொல்லும் ஒவ்வொரு நாள் நடக்க நடக்க எங்களை எங்களோட ஆயுள் எங்கேயும் போய் கொண்டிருக்கோம்.
1: நான் வாய்ச்சி நான் போறேன். 16-18 வயது கூடிக்கொண்டு கூடுமாம். ஒவ்வொரு நாளும் எக்ஸசைஸ் செய்து கொண்டு வந்தா
0: சரியா சொன்னி.
1: நாங்கள் 70 சாகிற, 98 சாகலாம். உண்மை, அது உண்மை. நாங்கள் ஒரேடியா இருக்கிறத விட நடக்கிறது நல்லது. எல்லாரும் அதை பயன்படுத்த வேணும். அது நல்ல விதருண்டா நடக்கிறது நல்லது. எனது நண்பன் என்னோட இருக்கிறார், அவருட பேர் சின்னத்துறை. அவரின் சேர்ந்து நாங்கள் நடக்கிறோம். நாங்கள் அவர் ஒரு பாட்டு ஒண்ணு உங்கள்கிட்ட கேட்கிறார், அவர்கிட்ட கொடுக்குறேன், கலைக்குங்க.
2: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம்.
2: சின்னத்துறை மேடம், எனக்கு நான் 1001 படத்துல இருந்து கேட்டேன். சுசிலா பாடினது உன்னை நான் சந்தித்தேன் நீ 1001 பாடல். சுசிலாண்ட இனிமையான குரல்ல கேப்போம் இந்த பாட்டை.
0: நடந்து நடந்து கேட்க போறீங்க?
2: நடந்து இப்ப இருக்கிறான் கதிரையில. இருந்தாலும் இந்த பாட்டு கேட்டா மனத்துக்கு ஆறுதலா தான் இருக்கும். அந்த காலத்துல வின்சர்ல பார்த்தோம், அடிபட்டு பார்த்தோம். தியேட்டர் எம்ஜிஆர் முதல் தோனியும் வழியால தோனியும் போட்டிருந்தது தானே தியேட்டருக்கு
0: முன்னால.
2: படம் எல்லாம் போட்டா அப்ப அடிபட்டு போய் பார்த்தோம் நாங்கள்.
0: நான் ஆமாம். நேர்களது பாடல்கள் தொடர்ச்சியாக ஒளிபரப்பாக இருக்கின்றன. அத்தனை நேர் உள்ளங்களுக்கு நன்றிகள். இப்பொழுது நேரம் சரியாக 7:43. இப்பொழுது நிகழ்ச்சியிலே நாங்கள் அடுத்து ஒரு பாடல், தேவகுமாரது விருப்ப பாடல் ஒளிபரப்பாகும். அதற்கு முன்னர் நேர்களை விளம்பர இடைவெளிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்வோம்.
3: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
4: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
3: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
4: ஏசியா கோல்ட் இங்க்
3: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
4: 10 Steels Avenue West,
3: Etobicoke,
4: 416-746-2742.
5: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
6: இல்லடா.
5: ஹலோ, காசு வந்ததாடா?
6: இன்னும் வரல காசு.
5: காசு வந்துச்சா?
6: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
7: What's happening? So sad.
8: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
9: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்குமே பாக்குறேன்.
10: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது. வீட் பிக்காத்தா சாப்பிட வர போயிடும். இந்த கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறோம். டீன்கலி
9: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
3: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
11: 9052708800 9052708800
3: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா.

உணவுகள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு, 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9393. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.

0: இவர்களை இலங்கை அணி இப்போது மேற்கிந்திய தீவுகளுக்கான சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருந்தது. மேற்கிந்திய தீவுகளில் இடம்பெற்ற 3 T20 போட்டிகளில் இப்போது 2-1 என்ற கணக்கில் மேற்கிந்திய தீவுகள் அணி கிண்ணத்தை சுவீகரித்திருக்கின்றது. போட்டி முதலாவது T20 போட்டியில் இலங்கை அணி மேற்கிந்திய தீவுகள் அணியிடம் தோல்வியை சந்தித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து 2வது T20 போட்டியில் இலங்கை அணி மேற்கிந்திய தீவுகள் அணியை தோற்கடித்து வெற்றி பெற்றிருந்தது. 3வது இறுதியுமான போட்டி ஞாயிற்றுக்கிழமை 14ஆம் தேதி நடைபெற்றது. அந்த போட்டியில் இலங்கை அணி மேற்கிந்திய தீவுகள் அணியிடம் 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவி கொண்டதால் மேற்கிந்திய தீவுகள் இப்போது கிண்ணத்தை சுவீகரித்திருக்கின்றது. அதைத் தொடர்ந்து இப்போது மேற்கிந்திய தீவுகளுக்கும் இலங்கை அணிக்கும் இடையில் 3 டெஸ்ட் போட்டிகள் இடம்பெற இருக்கின்றன. டெஸ்ட் சீரீஸ் ஆரம்பமாக இருக்கின்றது. அந்த போட்டி முடிவுகளும் வருகின்ற போட்டிகளை தொடர்ந்து நாங்கள் அவ்வப்போது தருவோம். ஏற்கனவே ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் இலங்கை அணி அந்த கிண்ணத்தை தனதாக்கி கொண்டிருந்தது. இப்பொழுது உலக அளவில் பெண்களுக்கான கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் ஆகிய நாடுகளில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த போட்டிகள் பற்றிய விவரத்தை இந்த பாடலை தொடர்ந்து நாங்கள் வழங்க இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் இப்பொழுது இன்னொரு நேரை இணைத்துக் கொண்டு பயணிப்போம். வணக்கம்.
1: வணக்கம் மாசா.
0: சந்திர நலம். நன்றி. நீங்கள் எப்படி நலமா?
1: ஓ நலமா இருக்கோம். கிரிக்கெட்டோட அடுத்தது நீங்க ஒரு பாடலோட என்னன்னா 9 மணி பிறகு அங்கால நிகழ்ச்சியால் பாடிடும். அதனால நீங்கள் ஆயரோட பாடலோட எடுத்துருங்க.
0: நன்றி. நன்றி.
1: நன்றி சந்திரபதி. நன்றி வாசன். நன்றி வளர்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம் வாசன் சாரா.
0: சாரா
2: எப்படி நலமா இருக்கிறீங்களா?
0: நலம் நலம். நீங்கள் எப்படி?
2: நலம். உங்களோட நிகழ்ச்சியை தான் கேட்டுக்கொண்ட அப்படிய நேரம் போச்சு. எனக்கு சிவாஜி படத்துல பல்லே இலக்கா பாட்டு.
0: சிவாஜி படத்தில் பல்லே இலக்கா.
2: பல்லே இலக்காவோ பல்லே இலக்காவோ ஏதோ. நன்றி.
0: பாடல் ஒழிக்கும். நன்றி. நன்றி. நேரம் 7:52. இப்பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து நாம் எங்களது நேர் தேவதாஸ் சின்னத்துறை இருவரும் இணைந்து ஒரு பாடல் கேட்டார்கள். 1000 திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலிக்கின்றது.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 61. மடி இன்மை. மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர் தாம் பிறந்த குடியை மேன்மேலும் உயர்ந்த குடியாக உயர்த்த விரும்புபவர்கள் சோம்பலை அறவே விலக்கி முயற்சியாளர்களாக விளங்க வேண்டும்.